வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 5:43 கொண்டிருக்கிறது. அழகான ஒரு புத்தம்புதியொரு புதிய ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நன்றியார் உங்களுடன் இணைந்திருப்பேன். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. ஹாய், இனிய காலை நேர வணக்கம். டிகோயா புலியாவத்திலிருந்து பால்வின். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மனைவி எனிக்கா, மகள் மார்களான மரியா டென்சிலா, அதே போல மரியா கார்மேல் இருவரையாகவும் பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே, அன்பான இனிய காலை நேர வணக்கம். இனி நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்றும் அன்புடன் மன்றாக்களே கும்பகணக்கிகள் தனலட்சுமி சொல்ல இருக்கிறாங்க. அக்கறைப்பாற்றிலிருந்து பாப் டெய்லர் நிசார், அன்பான இனிய காலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் அக்கா பாடல் தெரிவுகள் அளித்தல் சுப வாழ்த்துக்கள். ஆஷிஃபா, அதே போல ஷரண்யா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ்ச்செல்வம், அதே போன்று அனைவருக்கும் பாட்டுத்தாங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. தரணியக்கலந்து கிருஷ்ணவேணி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனி காலை வணக்கம். கிண்ணியாலிருந்து மஹரூப் நகர் நசூர் இணைந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம். வசந்தத்துடன் மஸ்கிலியா, பிரான்ஸ்விக், மணி மோகன், அதே போல ரோபின், ஸ்ரீகுமார் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யோகேஸ்வரன் தரணிய கலையிலிருந்து ஸ்ரீவாணி விலாஸ், சைவ உணவகத்தில் இன்று 2வது பிறந்த நாளை கொண்டாடும் எனது மகள் தன் ஸ்ரீ தமது எமது அவங்களுடைய இல்லத்தில்

விமர்சையாக கொண்டாட இருக்கிறாங்களாம். சரி, அவங்களை வாழ்த்துறாங்க அப்பா யோகேஸ்வரன், அதே போல் அன்பு அம்மா கௌரி, அக்கா கமித்ரா, ஸ்ரீ அம்ஜி ஸ்ரீ, அதே போல் அம்மம்மா விஜயலட்சுமி, தாத்தா யோகநாதன் ஆகியோரெல்லாம் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் சந்தோஷ சாரல் கட்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்ற அன்பு கலந்த காலை நேர வணக்கம். ஹேட்டன் கொடுக்கலிலிருந்து அன்பு தங்கை சுகிதா இன்று பிறந்தநாளை கொண்டாடுங்கிறாங்களாம். அவங்களை வாழ்த்துறாங்க யோகநாதன், கௌரி, அதே போல் டிஷான், டிலான், சஜீவன் எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குட் மார்னிங் சொல்லிட்டு அஜித்குமார் வந்திருக்கிறாங்க. அதிகாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லமாக இருக்கிறீங்களா நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கிறேன் நினைத்துக்கொள்ளும் சொல்லியிருக்கிறாங்க. ரிஸ்வான் வந்திருக்கிறாரு வேர்வழையிலிருந்து. ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங். மதி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போல் அன்பான காலை நேர வணக்கம், சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்னா வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரி வந்திருக்கிறாங்க. அதே போன்று எட்டையாந்தோட்டையிலேருந்து பனாவத்து சரோஜினி இணைந்திருந்தாங்க. அனைவருக்காகவும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பாடல் கேட்டிருந்தாங்க. அதே போல் மயிலம்பள்ளியிலிருந்து பொன்னம்பலம், இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாகவே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இணைத்து கொண்டு பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எல்லாருக்காகவும் வருகிறது. அடுத்து ஒரு நல்ல பாடல் தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

ஒலித்த பாடலது அன்பே சிவன் திரைப்படத்துக்காக. தொடர்ந்து மடுத்த மடுத்தலத்தோடு மிணிந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நிரம்பி பொழுது காலை 6 மணி 1 நிமிடம்.

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற எட்டு மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நல்ல ஒரு அழகான ஒரு புத்தமொழி ஒரு அதிகாலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் காலை 6:08 கொண்டிருக்கிறது. நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், அதே போல சுபகாரியங்கள், வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மழை ஏற்படுத்துங்க. வழிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312-5001 அதே போல 0312-5111 அழைப்பு ஏற்படுத்தலாம். பேஸ்புக் ஊடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அன்பான காலை பொழுதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் உங்களுக்கும். ஜியா நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படுத்த துறையிலிருந்து அருள்மொழி எல்லோருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அன்பான உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிந்துலேருந்து எல்ஜின் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவினாஸ் வைத்திய, அதே போல இனி காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிரபாத் வந்திருக்கிறாரு. ஹாய், அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற எல்லாருக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவி. அதே போன்று இனிமையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் செங்கலடியிலிருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் வந்திருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை நேர வணக்கம் முருகா விடவத்தி தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகரமே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாயக்கா, இனிய காலை வணக்கம், நவீன் ஃப்ரம் ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன்லேருந்து வந்திருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங், நான் வெதமுலையிலிருந்து மதி. அதே போல் நிகழ்ச்சி சூப்பர் சாங், சூப்பர் மகள் சஜினிக்கா, அதே போல் மகன் விதுக்காக ஒரு நல்ல சாங் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கம், மழையில் நனைந்து கொண்டு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நானும் ஓயாலேருந்து அருணா சுதன் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல பாடல் கேட்கலாம்.

அழகான ஒரு பாடல் ஒலித்தோய்ந்தது. வேதம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரனுடைய இசையில் வைரமுத்தனுடைய வரிகளில் அழகான ஒரு இனிமையான ஒரு அன்பான ஒரு காலை பொழுது, புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு சுறுசுறுப்பான ஆரோக்கியமான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கிறீங்க. இனிய காலை வணக்கங்களோடு உள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனி அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் சுப காரியங்கள் எடுப்படும் அனைவருக்கும் இனிய நல்ல நாள் ராகாமிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்து பரமானந்தன் கிழவத்தன் பிரிவு ஹேட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறாரு. பசரையூரு எஸ் பாலச்சந்திரம் இனிய காலை வணக்கம் ஜி ஆர் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இதே போல இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கும். சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்தது நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வேறுவலன் தர்கா நகர் ரிம்சான் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் கடற்கலையிலிருந்து சந்தியாக வந்திருக்கிறாரு. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான இனி காலை வணக்கம் பல கோடி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு அனுப்பியிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. ஹாய் அக்கா, அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் மோகன் தினுஷ்ரன் தனது 26வது பிறந்த நாளை கொண்டாடுகிறாரு. இவர் அம்மா பரமேஸ்வரி, அம்மம்மா லட்சுமி, மனைவி டிஷா மற்றும் அக்கா, அத்தான், மருமகன், தங்கச்சி அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. வாகரை குமார் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் சந்தோஷ சார் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இனிய காலை நேர வணக்கம் டிகோயா தரவிலிருந்து மேற்பிரிவிலிருந்து நேசிரி இல்லம் துரைராஜ், மகாலட்சுமி துரைராஜ், துலக்ஷன் துவாஷினி, அதே போல பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூனாக்களை ஜேசு வந்து சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சிஸ்டர் அப்படின்னு ராஜகிரிய விஜயா குமாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. குட் மார்னிங் நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். அதே போல இனிய காலை வணக்கம் கிழகத்தன் குண சீலன் ஹேட்டன்லேருந்து வசந்தகுமார், ராசமாணிக்கன், ராஜேந்திரன், ஐயாக்கன், தனலட்சுமி ஆகியோரும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எல்லோரையும் நான் நினைத்துக்கொண்டு அடுத்த நல்ல பாடல் கேட்கலாம்.

நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. விடயங்கள் முக்கியமாக இருப்பது கனடம். எனவே அரசாங்கம் நீதிபதிகளின் வைதல்ய அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி 22வது அரசியலமைப்பு கொண்டு வரப்போகிறது. 18ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றம் வரவிருக்கிறது. எனவே இதற்கு எதிராக சிவில் அமைப்புகள், எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் நீதிமன்றத்தை நாடவிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பது காலம். அது தொடர்பாக இந்த காலப்பகுதியில் முக்கியமான கலந்துரையாடல்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம். இந்த 22 அரசின் திரு தொடர்பாக எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து கூறப்படுகின்ற விடயங்கள், அதே போல ஆளும் தரப்பில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் என பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல நாளைய தினம் முதல் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை தினந்தோறும் துரிதமாக விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஷிரானி நபரிடம் தொடர்ச்சியாக 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். 18 வயதுக்கும் குறைந்த பிள்ளைகளுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கிக் கொடுக்கும் பெற்றோருக்கான ஒரு செய்தி இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான விடயங்கள் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்களும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. நாட்டின் சில பகுதிகளில், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து அது ஒரு பிரச்சனையாக இருக்கு. மறுபுறம் கடுமையான வறட்சி நிலவுகிறது. 68,000 அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீர்நிலைகள் வற்றி இருக்கிறது. விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தரப்பும். உலகளாவிரதியில் எல்நிலோ தாக்கம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை உள்ளிட்ட மேலும் பல முக்கிய செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி தொடர்பை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்கா தீப ஞாயிறு வார இறுதி லங்கா தீபத்திற்குடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பிடிக்கிறது. வினிசுரு விஸ்ராம வயஸ் தீர்க்க கிரிமட்ட இறைவு விபக்ஷையன் அலு சட்டனாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்கா தீவினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு வயதை அதிகரிப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகளும் அதே போல சிவில் அமைப்புகளும் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த விடயங்களை மையப்படுத்தி அவர்கள் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்தும் இப்போது பல தீர்மானங்களுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் குறித்தும் இது தொடர்பான விடயங்கள் அடுத்த வாரம் கலந்துரையாடுவதற்கான ஒரு ஒன்று கூடுவதற்கான முடிவொன்றையும் அவர்கள் எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. அதன் போது எடுக்கப்படுகின்ற தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபை, அதே போல சர்வதேச நாணய நிதியம், அதே போல ஏனைய உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளோடு அதனை பகிர்ந்து கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய குருணாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. இன்றைய திவ இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து வெளியாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திவ இனப்பத்தினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. ஆண்டுவே விசி தெகட்ட விபக்ஷ நடு மகட்ட சுழு பக்ஷ வென வெடக்க என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள், பிரதான எதிர்க்கட்சி குறிப்பாக நீதிமன்றத்தை நாடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் சிறு கட்சிகள் அல்லது சிறுபான்மை கட்சிகள் வேறொரு வேலையில் இருக்கிறார்கள் என்பதாக இன்றைய திவ இன பத்திரிகை தலைப்பிடுகிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள், சிவி அமைப்புகள் மற்றும் தனி நபர்களாக மனுக்கள் பலவற்றை நீதிமன்றில் தாக்கல் செய்வதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போல எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையிலான குழுவினர் மற்றும் சிவில் அமைப்புகள், சமூக செயற்பாளர்கள் என்று பலர் ஒன்றாக இணைந்து இந்த நடவடிக்கைகளை எதிர்க்கட்சி ஒருபுறம் இவ்வாறு மேற்கொண்டு வருகிறது. அது ஒருபுறம் இருக்க சிறு கட்சிகள் இந்த புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த
தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் 6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து அமைத்திருக்கின்ற அந்த ஒன்றியத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. எனவே இத்தொடர்பாக அவர்கள் கடந்த வாரம் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் இதுகுறித்து அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்தி வெளியாகிறது. அதேபோல இந்திய வெளிவகார அமைச்சரை வெளிவகார செயலாளரை சந்தித்த வடக்கு மற்றும் கிழக்கு சந்தித்து வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கின்ற ராணுவம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற காணிகளை விடுவித்தல் அதே போல உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் அவர்கள் கோரிக்கையில முன்வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இந்த 5-6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து அமைக்கப்பட்ட அந்த குழு ஊடாக இளைஞர்களுடைய புதிய அரசியலமைப்பு திருத்தம் உருவாக்குதல், அதே போல மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துதல், காணி பிரச்சனைகளை தீர்த்தல், நிரந்தர தீர்வை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் அவர்கள் இப்போது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தியை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய திவைன பத்திரிகை வருகிறது. பிரதான எதிர்க்கட்சி ஒருபுறம் இந்த 22வது எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற அதே வேளையில் சிறு கட்சிகள் குறிப்பாக அண்மையில் இலங்கை குறிப்பாக தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியூடாக இன்னும் ஒரு பக்கம் வேறு சில வேலைகள் நடைபெற்று வருவதாக திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய 2வது பாகத்தினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. 22வது தேர்தலுக்கு எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகள், சிவி அமைப்புகள் உயர்நீதிமன்றம் செல்ல தீர்மானம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாட்டில் நீதித்துறை மற்றும் அரசியல் தளத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்கும் அரசின் முயற்சியை எதிர்த்து போராட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தற்போது முடிவு செய்திருக்கின்றன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் கூட்டு எதிர்க்கட்சி அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க ஏற்கனவே முடிவு செய்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கின்றன. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான இந்த 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே இது தொடர்பான விவாதத்துக்கான திகதியை நிர்ணயித்தல் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து அரசு தரப்பு தீர்மானிக்கும். இவ்வாறு சூழலில் எதிர்க்கட்சிகளின் தனித்தனியாக உயர்நீதிமன்றம் செல்ல தீர்மானித்துள்ளதோடு சிவில் அமைப்புகள் மற்றும் சட்டத்தரணிகள் சங்கங்களும் 22வது திருத்தத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்ய உள்ளதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கோள் காட்டி வெளியாகிருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். 22வது திருத்தத்துக்கு எதிர்ப்பு, பாராளுமன்றத்தில் போராட்டம் நடத்த எதிர்க்கட்சியினர் முஸ்தீபு என்பதாக வீரகேசரி பத்திரிகையை தலைப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் அரசியல் கட்சிகளும் சிவில் தரப்பினரும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த விவகாரம் சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்திரணி அர்ச்சனன் ஆணைக்கார அரசியலமைப்பின் 22வது திருச்சட்டம் மூலம் மற்றும் நீதிமன்ற திருச்சட்டம் மூலம் ஆகிய 2 சட்டமூலங்களையும் நாளை மறுதினம் முதலாம் வாசிப்புக்காக சபைக்கு சமர்ப்பிக்கவிருக்கின்றார். சட்டமூலம் 2 முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்க அதன் அரசியலமைப்பு தன்மையை சவாலுக்கு உட்படுத்தி நாட்டு மக்கள் 14 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்துக்கு இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலும் கடும் எதிர்ப்புகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்துக்கும் இடையிலான கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது 22வது திருத்தத்திற்கு இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. இருப்பினும் தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த ஜனாதிபதி நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கான காரணத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
இவ்வாறான நிலையில் நாளை மறுதினம் சட்டமூலம் முதலாம் வாசிப்புக்காக சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் அமைதியொலி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிட முயல்வது தவறாகும், தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை அரசாங்கத்துக்கு புகட்டுவார்கள், ரஞ்சித் மது பண்டார தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஆயத்தமாகும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிட முயல்வது வரலாற்றில் இடம்பெறும் மிகப்பெரிய தவறாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது பண்டார தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிக்கும் அரசாங்கத்தின் நகர்வுகளுக்கு மகாநாயக்க தேர்தல்கள் சட்டத்திறனிகள் சங்கம் எதிர்க்கட்சிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், தைரியம் இருந்தால் இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்று மக்களின் ஆணையை பெறுமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிடும்போது

கொண்டு வருவதே இதன் பின்னணி என்பதாக ரஞ்சித் மது பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய வீரகேசி இரண்டாம் பாகத்தினுடைய இன்னும் ஒரு தகவலும் வெளியாகிறது. மக்களின் ஜனநாயக உரிமைகளை திருடுவதற்கு இடமளிக்க மாட்டோம், ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கூறுகிறார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தி இருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அண்மையில் இரண்டு முறை அவசரமாக கூடி நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சியை மறுசீரமைக்கும் வேலை திட்டங்கள் குறித்து தீவிரமாக கலந்துரையாடியிருக்கிறது. இக்கூட்டங்களின் போது உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் தற்போது சுமார் 11,000 அதிகமான வழக்குகள் தேங்கி போயிருப்பதாகவும் இவற்றில் பெரும்பாலானவை நீதவான் நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களிலேயே நிலுவையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மேல் நீதிமன்றங்கள் அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அதிகப்படியான வழக்குகள் தேங்கியுள்ளன. நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிப்பதாக இருந்தால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 வழக்குகளையாவது விசாரித்து முடிவு கொண்டு வர வேண்டும் என்றும் இவ்வாறான பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று அவசியமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அவர், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்திருந்தால் அதற்கான மக்கள் தீர்ப்பை பெற வேண்டியது கட்டாயமாகும். இது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளோடு கலந்துரையாடுவது வருவதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நான் காணலாம். மேலும் தமக்கு தனிப்பட்ட நபர்கள் மீது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தங்களது போராட்டம் கொள்கை ரீதியானது மட்டுமே எனவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க எதிர்கட்சிகள் விசேடமான கூட்டம் ஒன்றையும் நடத்தியிருப்பதான ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகிருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளோடு எதிர்கட்சிகள் கலந்துரையாடல், அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் விசேட கவனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. இலங்கையின் ஜனநாயக ஆட்சி முறைமை, அரசியலமைப்பு ரீதியான கட்டமைப்பு மற்றும் அரச நிறுவனங்களின் சுயாதீனம் ஆகியவற்றை பாதுகாப்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அழைப்பின் பேரில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளுடனான உயர்நிலை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களின் பிரதானிகள், தூதுவர்கள், உயர்சாணிகர்கள், சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திரிகளோடு அண்மையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருப்பதாக தெரிய வருகிறது. மேல் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதில்லையை நீடிப்பதற்கு அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள யோசனை மற்றும் தற்காலிக அரசியலமைப்பு திருத்தங்களால் ஏற்படும் பரந்த தாக்கங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதிகாரம் பகிர்ந்து செல்லும் நியமங்கள், அவற்றுக்கு இடையிலான தடைகள், சமன்பாடுகள், நீதித்துறையின் சுயாதீனம் மற்றும் ஜனநாயக நிறுவனங்கள் மீதுள்ள பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை வலுவிழக்க செய்யாமல் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த மற்றும் மக்கள் கருத்தறிந்து முன்னெடுக்கப்படும் கொள்கை அடிப்படையிலான செயல்முறைகள் ஊடாகவே அரசியலமைப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன், அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கும் அரச நிறுவனங்களின் சுயாதீனத்தை உறுதி செய்வதற்கும் எதிர்க்கட்சி என்றும் அர்ப்பணிப்போடு செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முக்கிய அரசியலமைப்பு விவகாரங்களில் முறையான மேற்பார்வையும் விழிப்புணர்வூட்டும் மக்கள் கருத்தாளர்களும் அவசியம் என குறிப்பிட்ட அவர், ஜனநாயக ஆட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பேண சர்வதேச பங்காளிகளுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவத்தையும் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த விவகாரங்கள் ஒருபுறம் இருக்க முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 22 தேதி தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் நீதியரசரும் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளின் வயதில்லையை நீடிப்பது பொருத்தம் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிபதிகளின் வயதில்லையை 2 வருடங்களால் அதிகரிப்பது நல்லதொரு விடயம் என்று குறிப்பிட்ட வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன்
எங்களை போன்றோருக்கு இன்னும் 5 வருடங்கள் வேலை செய்யலாம் என தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நான் எனது 75வது வயதில்தான் வடக்கு மாகாண முதலமைச்சராக பதவி வகித்தேன். தற்போது எனது வயது 87. இன்னும் ஒரு தேர்தல் நடைபெறுவதாக இருந்தால் நான் தேர்தலில் போட்டியிட ஆயத்தமாக உள்ளேன். நாங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் எங்களுக்குள் வழங்கப்படும் பொறுப்புகளை செவ்வனே

0: செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இதில் மற்றொரு விடயம் என்னவென்றால், கனிஷ்ட சட்டத்தரணிகளுக்கு இந்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது என்பது சிறந்த விடயம்தான். அதனை எதிர்க்க தேவையில்லை. இந்த கனிஷ்ட சட்டத்தரணிகள் எதிர்காலத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணிகளாக இருக்கும் போது இதன் பயன் உள்ளதாக இருக்கும். எனவே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே 2 வருடங்களால் அதிகரிப்பது என்பது சிறந்த விடயம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.
1: එනිසා මම මේකට විරුද්ධ නැහැ. අග්‍රාවිනිශ්චයකාරතුමා විතරක් එහෙම ඒකෙන් මේ වාසියක් ලැබෙ එයාට විතරක් ලැබෙනවා කියලා ආරංචියක් තිබුණ නිසා මම ඒකට විරුද්ධ වුණා. ඒ වුණාට දැන් එහෙම නැහැ. ඒක දැන් ඇපෙල් උසාවියේ සුප්‍රීම් උසාවියේ නැහැ. සෑම කෙනාටම මේ මේකෙන් හොඳක් ලැබෙනවා. කනිෂ්ඨ නඩුකාරයන් ඒගොල්ලන්ගේ ප්‍රොමෝෂනල් ප්‍රොස්පෙක්ට්ස් උසස් කිරීමට කල්යයි කියලා.
0: எனவே பிரதம நீதியரசனுடைய பதவிக்காலம் மாத்திரம் இதில் நீடிக்கப்படுவதான விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியான தகவலை வைத்துக் கொண்டே தான் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகும். எனவே தற்போது அது அப்படியல்ல. சகல நீதிமன்ற கட்டமைப்புகளுடைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேல் நீதிமன்றங்கள், அதே போல மாவட்ட நீதிமன்றம் உள்ளிட்ட சகல இடங்களிலும் இத்தொடர்பான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் ஊடாக சட்ட கட்டமைப்புடைய பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுவதனால் இதனை நாங்கள் வரவேற்பு. முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவரும் முக்கியமான உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக கடமையாற்றி வருவர். அவருடைய அந்த கருத்தும் விமர்சனமும் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே அவ்வாறு இருக்க இன்றைய தினம் நீதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கிய செய்தியாக இடம்பிடிக்கிறது. நீதி அமைச்சர்களின் அனுபவ முதிர்ச்சி நீதிமன்றத்தின் செயல் திறமையை அதிகரிக்கிறது. லேக் ஹவுஸ் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியலமைப்பு சட்ட ரீதியாக தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியிலிருந்து ஒரு சட்டத்தரணியை பிரதம நீதியரசராக நியமனம் செய்திருக்க முடியும். ஏற்கனவே இவ்வாறு நடந்தும் இருக்கிறது. பிரதம நீதியரசர் நியமனத்தில் ஏற்கனவே ஜனாதிபதியின் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மேலும் சில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நீதியரசரின் சேவை காலத்தை நீடிக்கும் வகையில் 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுவதை முற்றிலும் நிராகரித்தார். ஒரு நீதியரசரின் சேவைக்காக இந்த சேவை காலத்தை சட்ட ரீதியாக நீடித்தாலும் அந்நீதியரசர் எப்போது வேண்டுமானாலும் சேவையிலிருந்து ஓய்வு பெறலாம். 1978 நீதியரசரின் ஓய்வு பெறும் வயதிலே நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு மேல்நீதிமன்ற நீதியரசர் 61 வயதில் ஓய்வு பெறுகிறார் என்றால் அவரது முதிர்ந்த அனுபவம் நீதி சேவைக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அவரது நிபுணத்துவம் ஒரு வங்கிக்கோ அல்லது தனியார் துறைக்கோ சென்று விடுகிறது, அரசுகளுக்கு அல்ல. எனவே இதே சமயம் அரசாங்கம் அவருக்கு பென்ஷனும் வழங்குகிறது. பெரும்பாலான வெளிநாடுகளில் நீதியரசரின் ஓய்வு பெறும் வயதில்லை 75 தாண்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே நாம் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க முடிவு செய்திருக்கின்றோம். இவ்வாறு நீடிப்பதன் மூலம் வழக்குகள் விரைவாக நடைபெறும் என்று அர்த்தமல்ல. எனினும் அனுபவம் முதிர்ச்சி கொண்டு நீதியரசர்கள் சேவையில் இருக்கும்போது நீதிமன்றத்தின் செயல் திறமை அதிகரிக்கிறது. மேலும் அனுபவம் வாய்ந்தவர்களின் கைகளினால் இளைய நீதவான்கள் பயிற்சி பெறும் வாய்ப்பும் உண்டு என்று நீதி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மத்திய சபைகளின் பணிகள் குறித்தும் பிரஸ்தாபித்த அமைச்சர் நாணயக்காரன் நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்க வேண்டிய 2 லட்சம் வழக்குகள் இச்சபைகளினால் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தமையும் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நீதிபதிகள் 61 வயதில் ஓய்வு பெறும் என்பது அது உண்மைக்குமே நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சேவையில் இருக்கின்ற சேவை கிடைக்காமல் போகின்ற வகையிலான ஒரு செயற்பாடு. எனவே அவர்களுடைய அனுபவம் முதிர்வு அதே போல நீதி கட்டமைப்பினுடைய அவர்களுடைய இருக்கின்ற அறிவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் முதற்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. கலந்துரையாடலின் முழுமையான காணொலியை பகிரங்கப்படுத்துங்கள், இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிக்கை என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதியுடன் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் முழுமையான காணொலியை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்துமாறு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதி ஊடகப் பிரிவிடம் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தினர் நேற்று முதலம் 14 தேதி ஜனாதிபதி ஊடக பிரிவு கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த விடயங்களை அவர்கள் கோரியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியோடு இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆரம்ப பகுதி மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காணொலியின் ஒரு சில பகுதிகள் தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது. ஆகவே கலந்துரையாடலின் முழுமையான காணொலியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பயிலத்துறை ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எங்கள் சட்டத்திறனைகள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்ட விடயங்கள் அடங்கிய காணொலி தெரியப்படுத்திய வகையில் சங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே சட்டத்திறனைகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் ஏனைய பிரதிநிதிகள் குறிப்பிட்ட கருத்துக்கள் தொடர்பான காணொலி முழுமையாக வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு பதிலளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதான தலைப்பு செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெறுகிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அரசுக்குள் முரண், பிரதமர் ஹரிணியின் தொடர் மௌனம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பேச்சு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருச்சட்டம் மூலம் நாளை மறுதினம் 18வது தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த திருத்தம் தொடர்பில் ஆளும் கட்சிக்குள் முழுமையான உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இருப்பதாக உயர்மட்ட அரச வட்டாரங்களில் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததோடு இதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே 3 பீடங்களில் மகாநாயக தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்கட்சிகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலை நீடிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருச்சட்ட மூலத்தை அரசாங்கம் கடந்த 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிட்ட நடவடிக்கை எடுத்தது. இதற்கிடையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களோடு சந்திப்பின் போதும் இந்த திருத்தத்தை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா இருந்தார். இதன் பின்னணியில் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருச்சட்ட மூலம் நாளை மறுதினம் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நிதியமைச்சர் அரசன் அணைக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் பெரும்பவர்கள் பலருக்கு இந்த விடயத்தில் முழுமையான உடன்பாடு இல்லை என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை கூறுகிறது. குறிப்பாக பிரதமர் ரணில் அமரசூரிய இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிடாமை அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. பாராளுமன்றத்திலோ அல்லது இதர பொதுவெளியிலோ இந்த விடயம் தொடர்பில் பிரதமர் ஹரணி இதர சிரேச உறுப்பினர்களில் சிலர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடாமை அரசுகளுக்கும் கருத்து முரண்பாட்டை பிரதிபலிப்பதாக அரச உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பதாக இன்றைய தினம் உலக தகவலை அடிப்படையாக வைத்து இன்றைய தமிழன் பத்திரிகை அதனை பிரதான தலைப்பாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இதன் உண்மைத்தன்மை தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக இடம்பிடிக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். மரண தண்டனைக்கு தடை விதிக்க வேண்டும், ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை குறித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டு அறிக்கையில் வலியுறுத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையானது மரண தண்டனையை முற்றாக ஒழிப்பதன் ஒரு கட்டமாக அதற்கு உத்தியோகபூர்வ தடையை விதித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சர்வதேச தரநிலைகளுக்கு அமைய புதிய சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அல்லது திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட பல யோசனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முதன்மை யோசனைகளாக முன்வைத்திருக்கிறது. இலங்கைக்கு கிடைத்துள்ள ஜிஎஸ்பி பிளஸ் விசேட வர்த்தக வரிச்சல்கைக்கு அமைவாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தயாரிக்கப்பட்ட புதிய மதிப்பீட்டு அறிக்கை ஐரோப்பிய பாராளுமன்றம் மற்றும் பேரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்தி தொடர்கிறது. இலங்கை கையொப்பமிட்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைவாக மனித உரிமைகள், நல்லாட்சி மற்றும் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் நிலைமையை ஆராய்ந்து இந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த பரிந்துரைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த அறிக்கையின் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ள பிரதான விடயங்களுள் தேசிய மற்றும் மத சிறுபான்மையினர் மற்றும் பால் புதுமையின சமூகத்தினரை பாதுகாக்கும் வகையில் பாகுபாடுகளுக்கு எதிரான பரந்த சட்டங்களை இயற்றுதல் மற்றும் ஒரே பாலின ஈர்ப்பை குற்றமற்றதாக்கும் வகையில் சட்டங்களை திருத்துதல் என்பன அடங்குகின்றன. மரண தண்டனையை முற்றாக ஒழிப்பதன் ஒரு கட்டமாக அதற்கு உத்தியோகபூர்வ தடையை விதித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சர்வதேச தரநிலைகளுக்கு அமைவான புதிய சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் கரு சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அல்லது திரும்ப பெறுதல் ஆகியன பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரால் சிவில் அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை நிறுத்துதல், போலீஸ் காவலில் உள்ளவர்கள் உயிரிழப்பது மற்றும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதை தடுப்பதற்காக முறைமை சார்ந்த பொறுப்பு குரலை உருவாக்குதல் குறித்து அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், வன்முறைகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்க செயற்படுத்தல் மற்றும் சிறுவர் திருமணங்களை தடை செய்வதன் மூலம் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியமும் அதில் சுட்டிக்காட்டப்படுகிறது. 27 சர்வதேச உடன்படிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவது குறித்து மதிப்பீட்டு வெளியிடப்படும் இந்த அறிக்கை GSP பிளஸ் சலுகையை தொடர்ந்தும் பேணுவதற்கான இருதரப்புடையாளர்களின் முதன்மை கருவியாக கருதப்படுகிறது. 2017 ஆண்டில் இலங்கைக்கு மீண்டும் வழங்கப்பட்ட GSP பிளஸ் சலுகையின் கீழ் 2024 ஆண்டில் மட்டும் 139 மில்லியன் யூரோ, அதாவது பில்லியன் கணக்கிலான ரூபாய் சுங்க வரிவிலக்கு இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு அனுப்பப்படும் ஒட்டுமொத்த பொருட்களில் 83.5% இந்த GSP பிளஸ் சலுகைக்கு உட்பட்டதோடு ஆடைகள் மற்றும் மீன்பிடி உற்பத்தி துறைகளும் இதனுடன் நேரடியாக தொடர்புடையவாக இருக்கின்றன. 2024 ஆண்டில் பெறப்பட்ட 68.9% GSP பிளஸ் பயன்பாடு வீதம் மூலமாக எதிர்வரும் காலங்களிலும் நாட்டின் பொருளாதாரம் இதன் மூலம் அதிக நன்மை பெற முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த பரிந்துரைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நாட்டின் ஏற்றுமதி துறையின் நிலைத்தன்மைக்கு மிகவும் தீர்மானமிக்கதாக அமையும் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இப்போது GSP பிளஸ் வரிச்சலை தொடர்பான விடை நியமனங்களை 27 நியமங்களை அவர்கள் வெளியிட்டு ஐரோப்பிய சங்கம் வெளியிட்டிருக்கிறது. எனவே அதில் உள்ள பல விடயங்கள் குறித்தும் இன்றைய பத்திரிகையில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இந்த நீதிமன்ற செயற்பாடுகளோடு தொடர்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தி, அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். தாமதமாகும் 9000 ரசாயன பரிசோதனை அறிக்கைகள் 2 வாரங்களுக்குள் நிறைவு, சிறை அதிகாரிகள் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் தற்போது தாமதமாகியுள்ள சுமார் 9000 ரசாயன பரிசோதனை அறிக்கைகளை 2 வாரத்துக்குள் நிறைவு செய்து நீதிமன்றங்களுக்கு சமர்ப்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் பல்லன்சேன சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் அங்கு அதிகாரிகள் மத்தியில் கலந்துரையாடும் போதே இதனை தெரிவித்திருக்கிறார். இப்போது சிறைச்சாலையில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கைதிகளோடு அமைச்சர் இங்கே கலந்துரையாடியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன்போது பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளிலும் கைதிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பிலும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அவசர நிலைமைகளின் போது உடனடியாக செயற்படக்கூடிய குழு ஒன்றை ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், தீயணைப்பு படையினர், முப்படையினர், விசேட அதிரடிப்படை, பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பங்களிப்புடன் இந்த குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் இங்கே தெரிவித்திருக்கின்றார். இந்த குழுக்களின் பிரதான நோக்கம் கைதிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலைகளில் அதிகளவு நெரிசல் காணப்படுவதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்ட அமைச்சர் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்வதற்காக நீதியமைச்சர் அசர நாணயக்கார விசேட திட்டம் ஒன்றை தயாரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் நேரடியாக சென்று அவற்றை கண்காணிப்பதோடு இங்கு நிலவும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாட திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், இன்றைய தினம் தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக பிரதான செய்தி. இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, உலகின் மிகப்பெரும் மனித புதைகுழி செம்மணி அகழ்வு பணிகள் 19ஆம் திகதியோடு நிறைவும், 557 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன, செம்மணியை தாண்டியும் அகழ்வு பணிகள் விரிவாக்கப்படும் சாத்தியம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். உலகின் மிகப்பெரும் மனித புதைகுழியாக கருதப்படும் செம்மணி சிந்துபாத்தியின் மூன்றாம் கட்ட அகவல் பணிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி புதன்கிழமையோடு நிறைவேற்க வருகிறது. நீதவான் நீதிமன்ற பரிசீலனைக்கு பின்னர் நான்காம் கட்ட அகவல் பணிகள் மேற்கொள்வது பற்றி தீர்மானிக்கப்படும் என்று, பெரும்பாலும் நவம்பர் மாதத்துக்கு முன்னர், அதாவது மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்னர் அடுத்த அகவல் பணி குறித்து தீர்மானிக்கப்படலாம் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கின்றன. மூன்றாவது கட்ட அகழ்வுக்காக யாழ் நீதவான் நீதிமன்றம் 56 நாட்களை நிர்ணயித்திருந்தது. எனவே நேற்று முன்தினம் 52வது அகழ்வில் 6 குழிகள் தோண்டப்பட்டன. அவற்றில் 3 குழிகளிலும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மணியில் 19ஆம் தேதி வரை குழிகள் தோண்டப்பட உள்ளதால் மேலும் மனித எச்சங்கள் வெளிப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இக்காலப்பகுதியில் 554 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இவற்றில் இதுவரையில் 547 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 19ஆம் தேதிக்கு முன்னர் 12 குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி அகவல் பணி தொடர்பாக ஊடகவியலாளரிடம் கருத்து பகிர்ந்து கொண்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் சட்டத்தரணி நிரஞ்சன், அடுத்த கட்ட அகழ்வு தொடர்பாக எதிர்வரும் அக்டோபர் 13ஆம் தேதி அளவில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல எலும்புக்கூடுகள் சான்று பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் ஆய்வு அறிக்கைகள் என விரிவான பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்டம் பற்றி தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான நிபுணர்கள் இதுவரை கிடைத்த சான்று பொருட்கள் மீதான விரிவான ஆய்வறிக்கையை தயார் செய்து அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் 4வது கட்ட அகவல் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் மேலும் தகவல் தெரிவித்த சட்டத்தரணி நிரஞ்சன், மேலும் 28 நாட்கள் அகழ்வுக்காக அனுமதி கிடைக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். செம்மணிக்கு அப்பாலும் குறிப்பிட்ட சில இடங்களில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியத்தை நிராகரித்த சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள், மூன்றாம் கட்ட அகழ்வுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தீர்ந்துவிட்டதாகவும், ஆனால் எலும்புகளை பரிசோதனை செய்வதற்கான நிதி மீதம் இருப்பதனால் அகழ்வின் பின்னர் அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை தயார் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். செம்மணி அகழ்வு மற்றும் ஆய்வுகள் யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் எஸ் லெனின்குமாரின் கண்காணிப்பில் நடைபெற்று வருகிறது. புலனாய்வுத்துறை பேராதனை தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமுதே, போலீசார், பாதிக்கப்பட்டோர் சார்பில் 2 சட்டத்தரணிகள் ஆகியோரின் பங்களிப்புடன், யாழ் பல்கலைக்கழக தொழிலியல் துறை மாணவர்களின் உதவியுடன் இந்த அகவல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தினம் பத்திரிகை வெளியாகிறோம். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்-இன் சுயாதீன செய்தி பார்வையில் இருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய திவ இன பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. பாஸ்கு வித்தியே சாக்ஷி ஹெட்டசிட்டு என்பதாக அந்த செய்திக்கு திவ இன பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பிடிக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல்கள் தினசரி அடிப்படையில் சாட்சி விசாரணை நாளை முதல் ஆரம்பம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் நாளை திங்கட்கிழமை முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சிய விசாரணை தினசரி அடிப்படையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு சிறப்பு 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இவ்வழக்கு விசாரணைகள் எதிர்கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகளின் போது வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரதிவாதியும் நீதிமன்றில் தங்களின் எதிர்கால பாதுகாப்பு நிலைப்பாடுகளை தனித்தனியாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன்படி முதலாம் சந்தேக நபரான நௌஃபர் மௌலவி உட்பட பெரும்பாலான சந்தேக நபர்கள் குற்றவாளி கொண்டிருந்தவாறு வாக்குமூலம் அளிப்பதோடு தங்கள் சார்பாக மேலதிக சாட்சிகளை அளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் 6வது சந்தேக நபராக முகமது அன்வர் முகமது ரிஸ்கான் குற்றவாளி கூண்டில் மௌனம் காப்பார் என்றும் அவர் சார்பாக வேறு சாட்சிகள் யாரும் அழைக்கப்பட மாட்டார்கள் என்றும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படுகிறது. பிற சந்தேக நபர்கள் சிலர் சாட்சிகள் எவரையும் அழைக்காமல் குற்றவாளி கூண்டிலிருந்து மட்டும் வாக்குமூலம் அளிக்க வரும் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து குற்றவாளிகளிடம் நிலைப்பாடுகளை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் பிரதிவாதி தரப்பு வாக்குமூலங்கள் மற்றும் சாட்சி பதிவுகளை நாளை 17வது முதல் தினமும் நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே ஈஸ்டர் தாக்கு தொடர்பான வழக்கு தொடர்பான அடிப்படையில் இப்போது சாட்சி விசாரணைகள் நாளை முதல் தினந்தோறும் இடம்பெறப் போவதாக கொழும்பு சிறப்பு 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்றம் இந்த அறிவித்தலை வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கிறது. எனவே தினந்தோறும் இனி ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் இடம்பெறப் போவதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து நேற்று தினம் தொடர்பான தகவலை வழங்கினோம். எனவே துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த நபர் தொடர்பான விவகாரம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் துபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான் 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகரான ஷிரான் பாசிக் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்றப்பிரிவில் 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கவிருப்பதாக அந்த செய்தி வைக்கவிருக்கிறார் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் மற்றும் நாட்டினுள் பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் முக்கிய புள்ளியுமான ஷிரான் பாசிக் நேற்று முன்தினம் இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டால் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக துபாய் சென்று தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இவ்வாறு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார். ஷிரான் பாசிக் கடந்த 2018 ஆண்டு துபாய்க்கு தப்பிச் சென்றிருந்தார். இந்நிலையில் சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே சந்தேக நபர் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஏற்பட்ட போர் சூழலின் போது ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்திய ட்ரோன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தொடர்பான படங்கள் காணொலி பதிவுகளை தமது தொலைபேசியில் வைத்திருந்த குற்றத்தின் பேரில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதியன்று துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரிடம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் அதன் பின்னர் சந்தேக நபரை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். அதற்கமைய நேற்று முன்தினம் இரவு 8:48 மணியளவில் ஏர் ஏசியா 3L 708 என்ற விமானத்தின் மூலம் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சந்தேக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இவர் துபாயில் பெரும் தொழிலதிபராக இருந்ததாகவும் இலங்கையில் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபடும் முக்கிய 5 புள்ளிகளில் இவரும் ஒருவர் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி சந்தேக நபர் 48 வயதுடைய தேஹவெளி கழுவவில பகுதியைச் சேர்ந்தவராவார். சந்தேக நபருக்கு எதிராக தேஹவெளி கல்கிசை மிரிகானே பிளியந்தரை ஆகிய போலீஸ் நிலையங்கள் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் மற்றும் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிலும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. போதைப்பொருள் வர்த்தகம் துப்பாக்கி வைத்திருந்தமை கூறிய ஆயுதங்களை தன்வசம் வைத்திருந்தமை மற்றும் குற்றக்குழு உறுப்பினராக இருந்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஷிரான்
பாசிக் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அத்தோடு மேலும் இரு சந்தேக நபர்களும் இவரோடு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சந்தேக நபர் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் ஏனைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மூலம் ஈட்டிய சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபரின் ஆலோசனை கமைய சந்தேக நபர் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவில் 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று தினம் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது, அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். நாட்டினுள் 100,000 சட்டவிரோத துப்பாக்கிகள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கை முழுவதும் 15,000 முதல் 100,000 வரையிலான சட்டவிரோத துப்பாக்கிகள் பல்வேறு தரப்பினரிடம் இருக்கலாம் என பாதுகாப்பு தரப்பினர் மதிப்பெற்றிருக்கின்றார்கள். இந்த அனுமதி பெறாத துப்பாக்கிகளில் பெரும்பான்மையானவை பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள், கூலிப்படையினர் மற்றும் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களால் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினால் பயன்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட அளவிலான துப்பாக்கிகளும் இந்த சட்டவிரோத ஆயுத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. சமீப காலமாக பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்குள் துப்பாக்கிகளை கடத்தி வரும் 5 வழிகளை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் அடையாளம் கொண்டதோடு இந்த வழிகளை இலக்கு வைத்து பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் அறிக்கைகளின்படி 2025 ஜனவரி 1 தேதி முதல் 2026 ஜூலை 3 தேதி வரையான காலப்பகுதியில் நாடாளாவியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 3,100 அதிகமான சட்டவிரோத துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதில் அதிகளவான 2,404 துப்பாக்கிகள் 2025 ஆண்டிலேயே மீட்கப்பட்டுள்ளன. அந்த ஆயுதங்களில் குறிப்பாக 74 T-56 தானியங்கி துப்பாக்கிகள், 90 கை துப்பாக்கிகள் மற்றும் 2177 உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் அடங்குகின்றன. 2026 ஆண்டின் முதல் 6 அரை மாத காலப்பகுதி மட்டும் 719 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கிடையில் போலீஸ் பொறுப்பில் இருந்த பல்வேறு வகையான 20 துப்பாக்கிகள் காணாமல் போயிருப்பதாகவும் புள்ளிவிவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆயுதங்கள் காணாமல் போனவை பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தீவிர அச்சுறுத்தலாகும் என கூறப்படுகிறது. அத்துடன் துப்பாக்கி பாகங்கள் மற்றும் தோட்டாக்கள் காணாமல் போனவை தொடர்பில் 228 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. பாதாள உலகக்குழு நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தீவிர கவனம் எடுத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை முழுமையாக கடுமையாக நடைமுறைப்படுத்துவதோடு அனுமதி பெறாத துப்பாக்கிகளை கண்டறியும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இஷாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கினாரா, பேக்கோ சமனின் தாயார் கொலையின் பின்னணி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு, அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த பேக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹுல்ஹிட்டியாவ பகுதியில் உள்ள வீட்டுக்கு வருகை தந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பேக்கோ சமன் என்பவரின் தாயார் மித்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கனைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உடந்தையாக இதற்காக இருந்ததாக கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமனையில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்திக்கு கொலைக்கு பிறகு பேக்கோ சமனின் தாயார் தங்குமிடம் வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக இஷாரா செவ்வந்திக்கு யாழ்ப்பாணத்துக்கு பயண வசதிகளை செய்து கொடுத்தவரும் பேக்கோ சமன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் விளைவாக கனேமுள்ள சஞ்சீவுக்கு விசுவாசமான கரந்தினிய சுத்தாவின் கும்பலால் அவரது தாயார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பிறகு இஷாரா செவ்வந்தி மாத்தரை மற்றும் வவுனியாவில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கொலைக்காக துப்பாக்கிதாரிகள் வந்ததாக சந்தேகப்படும் மோட்டார் சைக்கிள் மாத்தரை பகுதியில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைரேகை பதிவு செய்யும் அதிகாரிகளும் தங்காளை பிரிவு குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து இவ்விடயம் குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கேல்பத்ரே பத்மேவுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பேக்கோ சமன் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்.
அருணா விதானகமகே என்ற மித்தனிய கஜ்ஜா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளின் கொலையிலும் பெகோ சமன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மித்தனிய பகுதியில் முன்னதாக பெகோ சமன் மற்றும் பிறரோடு கைது செய்யப்பட்ட லஹிருவின் வீடு கடந்த மாதம் 8ஆம் தேதி சிலரால் தீக்கிரையாக்கப்பட்டது. வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போது லஹிருவின் தாயார் இருந்ததாகவும் தீவிபத்தில் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் போலீஸ் பிரிவு தெரிவிக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து பிள்ளைகளுக்கு மோட்டார் சைக்கிள்களை வாங்கிக் கொடுக்கும் பெற்றோருக்கான ஒரு செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தருவான்ட யதுருபேதி தின திமாம்பியான்ட நடு யதுருபேதி போலீஸ் பாரையிட்ட என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளுக்கு மோட்டார் சைக்கிள் செலுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குகின்ற அல்லது மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர் எவ்விதமான பின்வதும் இல்லாமல் குறிப்பாக எவ்விதமான பாரபட்சமின்றி அவர்களும் கைது செய்யப்பட்டு கடும் சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுமாறு போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இளைஞர் யுவதிகள் அல்லது இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகின்ற சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்து வருகிறது. அண்மையில் இடம்பெற்ற போலீஸ் ஊடகப்பிரிவினுடைய விசேடமான ஊடக சந்திப்பில் நாட்டில் இந்த விபத்துகளுக்கு அதிகமான காரணமாக இருப்பது மோட்டார் சைக்கிள் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதிலும் 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளிடம் இந்த மோட்டார் சைக்கிள் வழங்கப்படுவதானது மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அவ்வாறு இருக்கையில் இந்த 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளுக்கு மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுக்கின்ற பிள்ளைகள் அல்லது மோட்டார் சைக்கிளை செலுத்துவதற்கு அனுமதி வழங்குகின்ற பிள்ளைகள் அல்லது மோட்டார் சைக்கிள் 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியிருந்தால் அவர்கள் மாத்திரம் அல்ல அந்த பிள்ளையினுடைய பெற்றோரும் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இத்தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் சகல போலீசாருக்கும் போலீஸ் நிலையங்களுக்கும் இத்தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். இனி உங்களுடைய 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் மோட்டார் சைக்கிள் செலுத்தி பிடிபட்டால் அவரோடு இணைந்து பெற்றோரும் இறக்கிச் செல்ல வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டும் இருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்றதனும் பத்திரிகையில் வந்திருப்பதாக காணலாம். மேலும் பல செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். பத்திரிகைகளுடைய இருக்கின்ற முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாட புத்தகங்கள் மாயமாகின, தரங்கம போலீசில் முறைப்பாடு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தக தொகுதி விநியோக நிலையங்களுக்கு உரிய முறையில் விநியோகிக்கப்படவில்லை, ஒப்படைக்கப்படவில்லை என தலங்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் உயர் பெண் அதிகாரி ஒருவராயே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இசுரூபாய கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட முதலாம் தரத்துக்கான 19,892 தமிழ் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் உரிய முறையில் விநியோக நிலையங்களுக்கு கையளிக்கப்படாத சம்பவம் தொடர்பில் கடந்த 12 தேதி தலங்கம போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. குறித்த புத்தக தொகுதியை கொண்டு செல்வதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்துடன் ஒப்பந்தம் பேசிக்கொண்டு நிறுவனத்துக்கு எடுத்து செல்ல கடந்த 4 தேதி அனுமதி பெறப்பட்டிருந்த போதிலும் அந்த புத்தகங்கள் விநியோகிக்கப்படவிருந்து கிழக்கு மாகாணத்திலுள்ள 12 நிலையங்களுக்கு அவை உரிய முறையில் விநியோகிக்கப்படவில்லை என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உரிய முறையில் விநியோகிக்கப்படாத புத்தகங்கள் முதலாம் தரத்தின் 3 தவணைக்குரிய புத்தக தொகுதியாக என்பதோடு இதன் பெறுமதி 8 லட்சம் ரூபாய் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இந்த தினம் அருண பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். உணுசும் வெடிவெத்தி மானசீக ரோகின் வார்த்தாவீமை இகழட்ட என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருப்பது நாங்கள் காலம். நாட்டில் இப்போது வெப்பநிலையை கட்டம் கட்டமாக அதிகரித்து வருகிறது எல்லினோ காலநிலை காரணமாக. இதன் காரணமாக இந்த வெப்பநிலையோடு மனிதர்கள் மத்தியில் இந்த மனநிலை தொடர்பான பிரச்சனைகளும் உருவாகியுள்ளதாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக அதிகப்படியான கோபப்படுகின்ற நிலைமை உருவாகியிருப்பதாக மனநிலை வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக, மனது நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருப்பதை நாங்கள் காணலாம். இப்போ அதுவும் குறிப்பாக போக்குவரத்தின் போது அதிக நெரிசல் அல்லது அதிக சன நடமாட்டம் இருக்கின்ற பகுதிகள், அந்த பகுதியில் பயணிக்கின்ற போது மக்கள் மத்தியில் அதிக கோபம் வெளிப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் ஒரு விளைவு என்பதாக அருண பத்திரிகை அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் மத்தியில் இந்த கோபம் தொடர்பான விடயங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்த இன்றைய தினம் மரண பத்திரிகையில் மற்றொரு செய்தி, எலினோ நிசா ஆஹாரஹா பலசக்தி உத்துமணிய உடையாய் மகாபேங்குவ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக. எலினோ காரணமாக உணவு மற்றும் எரிசக்தி தட்டுப்பாடும் அல்லது வீக்கமும் அதிகரிப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியிருக்கிறது. எலினோ காரணமாக இந்த சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த விவசாயம் உற்பத்தி தொடர்பான அல்லது நேர் உற்பத்தி ஏற்படுகின்ற தடை காரணமாக அதுக்கு அந்த விடயங்கள் இன்னும் உக்கிரமடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி இன்றைய அருண பத்திரிகை வெளியாக. இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக வந்திருக்கின்றன. வறட்சியினால் 68,041 பேர் பாதிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வறட்சியான காலநிலை காரணமாக 68,041 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவிக்கிறது. 4 மாவட்டங்களில் உள்ள 17 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை, முனராகலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களே இந்த வறட்சியான வானிலையினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். இதற்கமைய 21,873 குடும்பங்களைச் சேர்ந்த 68,041 பேர் வறட்சியான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குடிநீர் பிரச்சினை எதிர்நோக்கியுள்ள 3,492 குடும்பங்களைச் சேர்ந்த 12,290 பேருக்கு தேவையான குடிநீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரகித் தனஞ்சூரி, அதாவது சிரேஷ்ட உதவிச் செயலாளர், இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உள்ளூராட்சி அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையிலும் இந்த வானிலையை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு தகவலும் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உஷ்ணத்தைய தர்ணுலேச இகழையாய் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடுவதை காணலாம். எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் வெப்பநிலையானது 39 பாகை செல்சியஸை விடவும், அதாவது மக்களால் உணரக்கூடிய வெப்பநிலையானது 39 பாகை செல்சியஸை விடவும் அதிகமாக இருக்கும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தற்போது உலகளாவிய ரீதியில் இந்த வெப்பநிலையானது அதிகரித்து வருகிறது. எல்நினோ நிலைமை காரணமாக உலகின் பல நாடுகளில் அதிகளவான வெப்பநிலை பதிவாகிற நிலையில் இலங்கையிலும் ஏறுவரும் வாரத்தில் 39°C, அதாவது மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது 39°C வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அம்பாறை, முனராகல, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருவண்ணாமலை, புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலையானது சில சந்தர்ப்பங்களில் 39°C முதல் 45°C வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது சிறிய மழை வீழ்ச்சிக்காகவும் அதே போல ஓரளவு பலத்த காற்றுக்கான வாய்ப்பும் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. 39 முதல் 45°C வரை வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கின்ற கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்ற மேலும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி இருக்கிறது. கடற்படையின் டோரா படகு விபத்து, 11 பேர் பாதுகாப்பாக மீட்பு, ஒருவரை காணவில்லை, விமானப்படையும் இணைந்து தேடுதல் நடவடிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடற்படைக்கு சொந்தமான டோரா படகொன்று அங்குலான கடற்பரப்பில் நேற்று விபத்துக்குள்ளாகிய நிலையில் இதுவரை 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதோடு ஒருவர் காணாமல் போயிருப்பதாக கடற்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று காலை அங்குலானைக்கு அண்மித்த கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான படகொன்று விபத்துக்குள்ளாகி அத்துறவில் கிடைத்த தகவலை அடுத்து படகில் இருந்தவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கடற்படையினரின் வேண்டுகோளின் பேரில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படையினரும் ஆதரவு வழங்கியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே அதற்கிணங்க விபத்துக்குள்ளான டோரா படகை கண்காணிப்பதற்காக விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ஹெலிகாப்டர் மற்றும் Bell 412 ஹெலிகாப்டர்கள் ஆகியன பயன்படுத்தப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நிலையில் விபத்துக்குள்ளான படகிலிருந்து 11 பேர் மீட்கப்பட்டு கழுவவில்லை அரசாங்க வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்த தகவலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. நாட்டின் சில பகுதிகள் இப்போதும் கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது. அது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு தகவல், புலவி பரிசில் பரீட்சை முடிவுகள் 1 மாதத்திற்குள் வெளியாகும், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. நடந்து முடிந்த தரம் 5 புலவி பரிசில் பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பீட்டு செய்யும் பணிகள் இம்மாதம் 20 தேதி ஆரம்பமாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மதிப்பீட்டு பணிகள் ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் சுமார் 1 மாதத்திற்குள் பெறுபேர்களை வெளியிட அதிகாரிகளுக்கு இயலுமாக இருக்கும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த இந்திகா லியானகே அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கலாசார உணவு திருவிழா என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வருகிறது. வடமாகாண சுற்றுலா பயணிகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான பாரம்பரியம், கலாசாரம் மற்றும் சுவையான உணவுகளை உலகுக்கு வெளிப்படுத்தும் விதமாக விசிட் யாழ்ப்பாணம் சுற்றுலா கலாசாரம் மற்றும் உணவு திருவிழா நேற்று சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு யாழ்ப்பாணம் பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக முத்தவெளி மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. நாளை வரை இந்த கண்காட்சி தொடரும் என்று சொல்லப்படும். அதேவேளை இன்று தினம் மற்றும் ஒரு புகைப்படம் ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத வருடாந்த பெருவிழா நேற்று லட்சக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்போடு வெகு விமர்சையாக இடம்பெற்றது. திருவிழாவில் அன்னையின் திருச்சுரு பவனி இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கிறோம்.
1: வீடான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுற்றளிப்பு வாரமான 2430 கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கம் 25, வெற்றி இலக்கங்கள் 14, 32, 65, 72. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக வி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கம் 25, வெற்றி இலக்கங்கள் 14, 32, 65, 72. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,54,00,800 ரூபாய். அடுத்த கப்ருக்கா சுபர் கோடி பரிசு பொதியாக 3,400,00,000. நேர்கள் சுற்றளிப்புக்காக மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 3,254 சுற்றளிப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 18, 20, 67, 73. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கம் 18, 20, 67, 73. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 62,60,120 ரூபாய். சுப்பர் பரிசு பொதியாக 678,00,000. சிற்றளிப்புக்காக அடுத்து செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 5,415 சிற்றளிப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 18, 21, 64, 65. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 18, 21, 64, 65. 2,00,000 பரிசுகள் 1 மற்றும் 2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 93,43,760 ரூபாய். சுப பரிசு பொதியாக 542,00,000. சிற்றளிப்புக்காக அடுத்து இளம் சிவப்பு சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 1,084 சீற்றெழுப்பு வாரமான சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 15, 26, 39. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 15, 26, 39. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,12,680 ரூபாய். சீற்றெழுப்புக்காக அடுத்து கபில நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 462 சீற்றெழுப்பு வாரமான ஜெயா சம்பத, ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 7, 6, 0, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 7, 6, 0, 1. 250,000 பரிசு 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 29 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,53,720 ரூபாய். அடுத்த சுற்றளிப்புக்காக ஜெய சம்பத் நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 3,080 சுற்றளிப்பு பாரமான அத கோடிப்பதி, ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 11, 34, 58. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 11, 34, 58. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 73,22,760 ரூபாய். சுப பரிசு பொதியாக 669,00,000. சுற்றளிப்புக்காக அடுத்து இளம் பச்சை நிற அத கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 4,966 சுற்றளிப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டம், வெற்றி இலக்கங்கள் ராசி மீனம், வெற்றி இலக்கங்கள் 3, 7, 23, 36. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி மீனம், வெற்றி இலக்கங்கள் 3, 7, 23, 36. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,76,78,520 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 70,00,000. சீட்டிலுக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வரவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 988வது சீட்டெழுப்பு வாரமான சுபிரி தன சம்பதம். வெற்றி இலக்கங்களாக ஆங்கில எழுத்து எச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 7, 6, 0, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எச். வெற்றி இலக்கங்கள் 3, 8, 7, 6, 0, 1. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,92,000. சுப பரிசு பதியாக 268,00,000. அடுத்த சிடிலுக்காக கபிலநர சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை என்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சிட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
0: நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சிட்டெழுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சிட்டெழுப்பு வாரமான 396வது சிட்டெழுப்புக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசியாக மகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 32, 33. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி மகரம். வெற்றி இலக்கங்கள் 2, 32, 33. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 89,52,220 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்த சீட்டெழுப்பு வாரமான 4,522வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கம் 12,48,78. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கம் 12,48,78. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 85,87,120 ரூபாய். அடுத்த சுப பரிசு 7,82,14,70 ரூபாய் 36%. அடுத்து மகஜன சம்பதம் சீட்டெழுப்பு வாரமான 6,280வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து T. வெற்றி இலக்கம் 0,9,4,2,3,3. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து T. வெற்றி இலக்கம் 0,9,4,2,3,3. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 2,14,84,800 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதி 2,71,92,656 ரூபாய்.

0: இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கம் 13 45 55 68. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 58,67,840 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 8,87,87,756 ரூபாய் 80%. அடுத்து மெகா பவர் சீட்டெழுப்பு வாரமான 2628வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எக்ஸ், சுபர் இலக்கம் 16, வெற்றி இலக்கம் 20, 34, 54, 74. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதுவும் ஆங்கில எழுத்து எக்ஸ், சுபர் இலக்கம் 16, வெற்றி இலக்கம் 20, 34, 54, 74. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 76,56,280 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு பொதியாக 30,18,46,34 ரூபாய். அடுத்த பவர் சுப பரிசாக 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சீட்டெழுப்பு வாரமான 1589வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ராசி கும்பம், வெற்றி இலக்கம் 13, 34, 50, 55. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ராசி கும்பம், வெற்றி இலக்கம் 13, 34, 50, 55. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 90,77,880 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 36,52,922 ரூபாய் 80%. அடுத்து அத சம்பத் சீட்டெழுப்பு வாரமான 855வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கம் 4, 2, 3, 3. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கம் 4, 2, 3, 3. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 42,37,760 ரூபாய். அடுத்து ஜெய சீட்டெழுப்பு வாரமான 548வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கம் 0, 2, 6, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கம் 0, 2, 6, 7. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 64,84,600 ரூபாய். நேர்களில் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
2: இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:35 வரை, ராகு காலம் காலை 4:35 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 மணி வரை.

கண்ணி ஆதாயம் துலாம் சாதனை விருச்சிகம் பக்தி தனுசு பரிவு மகரம் லாபம் கும்பம் மரதி மீனம் நன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் பொறாமை ரிஷபம் பயம் மிதுனம் ஆதரவு கடகம் எதிர்ப்பு சிம்மம் தடங்கள் கண்ணி ஆதாயம் துலாம் சாதனை விருச்சிகம் பக்தி.

0: வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 7:46.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

ஒலித்த பாடல் அது ஷாஜஹான் திரைப்படத்துக்காக. சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறீங்க வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. அழகான ஒரு புத்தம்பதி ஒரு காலை பொழுது மலர்ந்தாச்சு. ஓகே, சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இதே நேரத்தில் என் கூட இணைந்திருக்கிறாங்க ஜஹான் வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கம் சொல்லி ஹாய் சகோதரி, இனிய காலை வணக்கம். மணி விஜயா, மகன்மார்கள் மதுஷன், தருண் அனைவருக்காகவும் பாடல் தாங்க முருகேஷ் தியக்கல வட்டவலையிலிருந்து சொல்லிருக்கிறாரு. அதே போல இனிய காலை வணக்கம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி சபமல் கந்தபரிய குரியானி வசந்தகுமார் இணைந்திருக்கிறாரு. பண்ணைப்புறம் மணிக்கண்ணன் வந்திருக்கிறாரு. மும்தாஜும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நான் வேளாண் கல தோட்டத்திலிருந்து நிமல் குமார் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்பு கிணி அறிவிப்பாளி சகோதரி ஜியார், நிகழ்ச்சி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிவசந்திரனிடம் பிட்டியில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. பாலா கார்த்திகா குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டாடுற சூப்பரான நல்ல பாடல் கேட்கிறேன்.

ஓகே, அடுத்த ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி கிடைந்திருப்பாங்க. இந்த நாளில் விழுந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட்யூன். மக்களை ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேர்களுக்கும் சுமுஷமான காலை நேரம் வணக்கம். இன்றைய நாள்ல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில ஒரு அருமையான விஷயத்தை பத்தி நாங்க பேச போறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையவே நம்ம வந்து சிந்திச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிந்தனை மாறி இருக்கலாம், நம்மளுடைய பழக்கங்கள் மாறி இருக்கலாம், நம்மளுடைய கனவுகள் மாறி இருக்கலாம். ஆனா அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன, காலமா இல்ல நம்ம வாழ்க்கையில வந்த மனிதர்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, அவங்க வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையே மாறிடும். சிலர் நம்மள சிரிக்க வைப்பாங்க, சிலர் நம்ம அழ வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில உறவுகள் வந்து நம்மளை உடைச்சு பார்ப்பாங்க. இன்னும் சிலர் வந்து நம்மளை வந்து நம்ம யாரு அப்படின்றத நமக்கே அடையாளப்படுத்தக்கூடிய உறவுகளாகவும் இருப்பாங்க. அதே நேரத்துல காலம் எல்லாத்தையுமே மாற்றிடும்னு சொல்றது வந்து சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த வகையில காலம் காலமா அல்லது மனிதர்களா அப்படின்றது தான் இன்றைய நாள் நாங்க பேச போகிற ஒரு விஷயம். நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0127 5001 கதை போட 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். சைபர் 71 9 79 76 38. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழ பேசிட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். என்ன தலைப்பு? தலைப்பு கொஞ்சம் மீண்டும் சொல்லுங்க.
2: ஓகே, இன்றைய நாள் என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, நம்மை மாற்றுவது காலமா அல்லது மனிதர்களா என்ற கேள்வி.
3: அதாவது பெரும்பாலும் எங்க மாற்றது காலம், காலமும் மாற்றி கொண்டு வேண்டா. காலம் மாறிக்கொண்டு போகின்ற பொழுது மனிதர்களும் மாற வேண்டிய சில நிர்பந்தங்கள் ஏற்படுகின்றன. கால மாற்றத்துக்கு ஏற்ப நாங்களும் மாற வேண்டிய கட்டம் இருக்கின்றது. ஒரு காலத்தில அந்த எங்களுடைய சாப்பாட்டு முறைகள் ஏனைய விடயங்கள் எல்லாம் ஒரு வகையாயிருந்தது. பிறகு விஞ்ஞானம் வளர வளர, தொழில்நுட்பம் பெரிய பெரிய அதில மாற்றம் இருந்தது. உதாரணமாக நாங்கள் அம்மியிலே கொச்சிக்காய் தூளை மசாலாவை அரைத்து ஆக்கி சமைத்தோம் வந்த நேரம். இப்பொழுது தூளை கடையிலே வாங்கி அப்படி ஒழுங்கு செய்யணும். அதே மாதிரி கைகளால் துவைத்தோம் ஆடைகளை அந்த காலத்திலே. இப்பொழுது நாங்கள் அந்த மெஷினிலே போட்டு ஆடைகளை கழுவுகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே அந்த இருந்த நடைமுறை அப்படியே மாறி, காலம் மாறி போக போக நாங்களும் மாற வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. அநேகமான விடயங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து பாருங்கள், அப்படித்தான் இருக்கிறது. அந்த நேரத்து உணவுகளை பாருங்கள், இயற்கை தானியங்கள். அதே நேரம் பழம் சோறு கிடந்தால் அதனை கரைத்து குடிப்பது காலையிலே. அதெல்லாம் அப்பொழுது இல்லை. இப்பொழுது சிறித உணவுகள், இப்படியான உணவுகளை சாப்பிடுகின்றோம் காலையிலே. இப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி பல அடுக்கி கொண்டே போகலாம். அப்ப அந்த காலத்தில் இருந்த நடைமுறைகள் எத்தனையோ விடயங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்ட அந்த காலத்துக்கு ஏற்க நாங்களும் சுழல வேண்டிய இருக்கின்றது.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி
2: நன்றி. அவரும் கூட ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பழைய புகைப்படங்களை வந்து எடுத்து பாத்துட்டு இருப்போம். அட நானா அப்படின்னு நம்ம வந்து வியந்து பாத்துட்டு இருக்க ஒரு சில புகைப்படங்களும் இருக்கு. இந்த போட்டோல வந்து நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சிருப்போம். நிறைய பேர் நிறைய புகைப்படங்களை வச்சு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நானா இது, எப்படி இருந்திருக்கேன் அந்த நேரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த போட்டோல மட்டும் ஒரு மாற்றம் கிடையாது, நம்மளையுமே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். நாமே நிறைய விஷயங்களை சகிச்சிருப்போம். அதாவது ஒரு காலத்துல சின்ன விஷயத்துக்கும் ரொம்பவே கோவப்பட்டிருக்க கூடிய ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து சரி ஓகே அதுதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா எடுத்துக்க கூடிய மாதிரி இருக்கும். பரவாயில்லை, விடுங்க, கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கும். ஒரு காலத்துல எல்லா மனிதர்களா அப்படின்றதுதான் இன்றைக்கு கேள்வி. நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின்னு ஏற்படுத்தி பேசலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈந்தா நாங்க என்ன செய்யணும்?
2: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்டை கொடுத்து
3: அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
1: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
2: இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இது?
3: சாந்தி கோவிந்தராஜா.
2: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
3: உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
2: நன்றி, நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
3: காலை சமையலை முடித்து விட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்.
2: ஓகே, ஓகே. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க.
3: ஆமா மேடம், நல்ல தலைப்பு தான். ஆனா உண்மையிலே சொல்ல போனால் மனிதர்களை தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கார்கள், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கார்கள். நம்ம மேல் நன்மை நல்லது செய்ய நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டது செய்ய போட்டி பொறாமையை மனதுக்குள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனா இவர்களை எல்லாம் அடையாளம் காண முடியாது. ஆனால் இந்த நீங்க அந்த காலம் என்ற ஒரு நம்மளை அடையாளம் காட்டி தரும். ஆனா நேற்று இப்படித்தானே இருந்தார், ஆனா ஏன் இன்றைக்கு இப்படி இருக்கின்றார்? அப்ப இந்த காலத்தின் செயல் ஓட்டத்தின் பின்னாலே நமக்கு மற்றவர்களை அடையாளம் கண்டு கெட்டவர்களை விளக்கி நம்மட நல்ல வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இந்த காலங்களும் ஒரு துணையாக இருக்கின்றது. அடுத்தது மேடம், சொல்ல போனால் மனிதர்கள், ஹலோ
2: சொல்லுங்க,
3: மனிதர்களை பொறுத்த மட்டில் இதையெல்லாம் நிலைப்படுத்தி தருவதே இந்த காலங்கள் தான். இன்றைக்கு நல்லவர்களா இருக்கின்றார்கள், நாளைக்கு எப்படியோ இருக்கின்றார்கள், எப்படி இருப்பார்களோ என்பது கூட நமக்கு தெரியாது. ஆனா நாம நினைக்கின்றோம், ஆனா இவங்கள் சகோதரர்களா இருந்தாலும் சரி நல்லா தானே நினைக்கின்றார்கள். காலப்போக்கில் இவர்களின் செயற்பாடு நம்ம மேல் பொறாமை நம்மட முன்னேற்ற வளர்ச்சியை கூட மனதில் ஏதோ கொண்டு பேசாம போகின்றார்கள். அதனால அவர்களை ஒதுக்கிவிட்டு நாம நல்ல வழியில போய் நல்லவற்றை மட்டும் ஏற்றுக் கொள்வது காலம் சில பாடங்களையும் கற்று தரும். இப்படித்தான் இருக்கின்றார்கள், இப்படித்தான் வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த நிலைப்படி நீங்க நாம வாழ்ந்து கொண்டால் நமக்கு நல்லது என்பது எனது கருத்து மேடம். நன்றி,
2: நன்றி, நன்றி. அவங்களும் கூட ஒரு அருமையான கருத்தை வந்து பகிர்ந்திருந்தாங்க. நிச்சயமா அவங்க கூறிய அந்த விஷயம் வந்து உண்மையான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற நிறைய மனிதர்கள் வந்து நம்ம உடக வந்து எப்பவுமே இருக்க போறது கிடையாது. ஒருத்தர் நம்ம ஏமாற்றி இருக்கலாம், அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாகிருக்கலாம். ஓகே, இதுக்கு பிறகு நம்ம யாரையுமே அவ்வளோ எளிதாக ஒருத்தரை வந்து நம்ப கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஒருத்தரை மதிக்காம இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தரை மதிக்காம இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளுடைய வலிவு வந்து நாமளே அப்போதான் புரிஞ்சிருப்போம், அடடா என்ன இவங்க இப்படி பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அப்பதான் கற்றுப்போம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் நீங்களும் பகிர்ந்து கொள்ள எனக்கு வேண்டிய இலக்கம் 0102-7505-003 அதிப்பட 0102-7505-1111 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மணிஷா கொய்ராலா.

0: வானொலி உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவு சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்துட்டு இருக்காங்க. இப்போ என் கூட

0: சார். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் மருதுமுனை ஆதம் அலி.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா உங்களுடைய கருத்துக்களை.
1: கருத்து சொல்வார்கள், காலம் பொல்லாதது கையில் இல்லாதன்னு சொல்வார்கள். காலம் பொல்லாதது கையில் இல்லாதன்னு சொல்வார்கள். ஆனால் என்ன தற்போது பிரச்சனை சொன்னால், நவீன காலத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பொறாமைகள், போட்டிகள், நய வஞ்சகங்கள், மனிதர்களை ஏமாற்றுவது, அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே காலம் எதையும் கொண்டு போவதில்லை. ஆகவே காலம் பொல்லாதது. இங்கே பாருங்கள், பொல்ல இளைஞர்கள் வந்துகிட்டு ஒரு முடியை வெட்டுகிறார்கள், அந்த முடி ஸ்டைல் அணி சொல்கின்றார்கள். அதே போல் ஒரு பட்டு திரிவார்கள், ஏதோ ஒரு உடுப்பை போட்டா அந்த பொல்ல இளைஞர்கள் ஒரு பொடிய நல்ல நவீனமான உடுப்பை வாங்கிட்டு வந்தால் அதே போல் எல்லாரும் போட்டு திரிவார்கள். காலம் எதையும் கொண்டு போறதில்லை. மனிதர்கள்
0: சரி ஓகே, அவரும் கூட ஒரு அருமையான தலைப்பு வந்து சார், இந்த தலைப்புல வந்து நிச்சயமா ஒரு அருமையான கருத்தை வந்து சொல்ல வந்திருந்தாரு. அவருடைய அழைப்பு தோன்றிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, அவங்க போயிட்டாங்க. நீங்களும் கூட அழைப்பின் ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 01227 5001 அதே போல 01227 5111.

0: வைத்து நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமோஸ் நீரினை தொடர்ந்தும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் முழுமையான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். ஹோமோஸ் நீரினை தொடர்பாக அமெரிக்கா மிகப்பெரிய தவறான கணக்கீட்டை மேற்கொண்டு வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆயுதப்படைகளின் அனுமதி மற்றும் கண்காணிப்பு இல்லாமல் எந்தவொரு வர்த்தக கப்பல் அல்லது எண்ணெய் கப்பலும் இந்த நீரினை வழியாக பாதுகாப்பாக செல்ல முடியாதென ஈரான் குறிப்பிட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: நீங்க சொல்லுங்க நேயர்களின் கருத்து மேடை.
1: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை மாற்றுவது காலமா அல்லது மனிதர்களா என்ற தலைப்புல ரொம்பவுமே அருமையான கருத்துக்களையும் கூட அன்பு சொந்தங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
2: நான்
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன் அருள்மொழி, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: நல்ல தலைப்பு தான். காலமும் மாறுது, மனிதர்களும் மாறுகிறார்கள். என்னென்ன சொன்னா, நாங்கள் அந்த காலத்துல அப்பா அம்மாவோட இருந்த காலம் ஒரு காலம், பிறகு வாழ்க்கை என்று வந்த அது கணவன் என்று வந்த இன்னொரு காலம், பிறகு பிள்ளைகள் என்று சொல்லுவது எல்லாம் ஒரு காலம், பிறகு இப்ப தனிமையில இப்ப நண்பர்கள் அதுகளது என்று சொன்னா அதுவும் ஒரு இதுவும் ஒரு காலம் தான். அதுல ஆறு நல்லவையும் ஆறு ரெண்டு ஒன்றுமே இப்பத்த சூழ்நிலையில கொஞ்ச நாள் பழகினா சிரிச்சு காய்ச்சி பேசினா அப்புறம் மாறிக்கொண்டு போகும். காலம் மாறுற மாதிரி எல்லாரும் மாறிக்கொண்டே போகிறார்கள். இது நல்லவேண்டே இப்ப கண்டுபிடிக்க அப்படியான இப்பத்தைய காலங்கள் அது அப்படித்தான் இருக்குது. நாங்கள் உண்மையான அன்போட உண்மையான அன்போ சொல்லிய இந்த காலத்திலும் இருக்கணும். அதான் எந்த புறத்தை காலமும் மாறுறா இல்ல மாறினாலும் நாங்கள் மாறக்கூடாது. நல்ல உள்ளன்போடு இருக்கணும், அதான் என்னுடைய
1: கருத்துக்களுக்கு. ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி
1: நன்றி. அதே போல நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து கவனிச்சிருக்கீங்களா, நீங்க எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பா ஒருத்தர் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு மனிதரா இருப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றினவங்க, நம்மளிடம் வந்து தினமுமே பேசிட்டு இருந்த ஒரு பர்சன். ஒரு நாள் பேசல அப்படின்னா கூட அந்த நாள் வந்து ஓடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவுமே தேடி நீங்க இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒருத்தங்களா இருக்காங்க. ஒரு சிறிய விஷயங்களை கூட கவனிச்சு பார்த்து நமக்காக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம கூட இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதே போல நீங்களும் கூட உங்களுடைய நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதையும் கூட நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். மணிக்கு வந்து 1:00 3:00 7:00 1:00 1:00 1:00

0: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: நடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
4: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
5: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
3: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
4: இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: கருத்துக்களை
3: சொல்லுங்க.
2: நல்லவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க மனசு நல்லதா இருக்கணும். நாங்க பழகுறவங்க எங்களுக்கு பிடிச்சு நாங்க நல்லவங்களா பழகுனா போதும். யாரு நல்லவங்க கெட்டவங்கிறத நம்ம கணக்கு எடுக்க தேவையில்ல. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நாங்க நல்லவங்களா இருக்கணும். அதாவது எனக்கு முக்கியமானது அப்பத்தான். 5 வயசுல இருந்து 21 வயசு மட்டும் அப்பத்தா தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்பாவிட்டு அம்மாவிட்டு அம்மா. அதுக்கு பிறகு கணவர். கணவரை விட கடவுள் யாரும் இல்லை நமக்கு. அவர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நல்லா வாழ்றதோ பழகுறது எல்லாமே. எனக்கு 23 வருஷம் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவர் சொன்ன வழியில தான் வாரேன். இப்ப எல்லாத்த விட நீங்களுங்க இருக்கீங்க, ரேடியா இருக்கு. இதோட எனக்கு என்ன வேணும்?
3: ஓகேம்மா, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி.
3: அவங்களும் கூட ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரியவங்க அல்லது அவங்களுக்கு விட ஒரு வயசு மூத்தவங்க வந்து தனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வந்து தான் இன்னுமே பின்பற்றுறதா கூட சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர், தலைவன் எங்கள் வசந்தம். வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் எய்ட் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை மணிஷா கொய்ராலா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம்.
2: அன்பான காலை வணக்கம். யார் இது?
3: பனாவத்தை முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி.
2: சரோஜினி சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில மேடம். காலமா அல்லது மனிதர்களா என்ற இதுதான்.
2: ஆமா

0: ஆனா காலம் இன்னும் ஏமாற்றி இருக்கு மேடம். கல்யாணம்னு ஒன்று வந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அதுகளை பராமரித்து ஸ்கூலுக்கு அனுப்பி அதோட தான் என்னுடைய காலமெல்லாம் சரியா போயிருச்சுங்க மேடம். நான் இப்ப அதை பத்தி கவலைப்படுறேன் மேடம். காலம் தான் என்ன ஏமாற்றிருக்கு.
1: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. அவங்களும் கூட ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, அது வந்து மிக முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தாலையும் மனிதர்களாலையும் நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கனவுகளை வந்து நாம அந்த கனவுகளை நோக்கி போகும்போது இந்த மனிதர்களாலும் சில காலங்கள்னாலும் காலத்து நேரங்கள்னாலும் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அது மட்டுமில்லாம நீங்களும் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-1 க்கு, அதே போல 03-2-7-5-1-1-1 இருக்கு.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியிருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே நிறைய உறவுகள் சொந்தங்கள் வந்து ஏராளமான தங்களுடைய கருத்துக்கடகமே பகிர்ந்திருந்தாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியில இன்றைய நாள் வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு தலைப்பின் கீழே நாங்க வந்து பேசியிருந்தோம். நிறைய உறவுகளும் வந்து அதை பத்தின நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்களையும் பதிவு செய்திருந்தாங்க. நம்ம மாற்றுவது காலமா அல்லது மனிதர்களா என்ற தலைப்புல இன்னைக்கு நாங்க பேசியிருந்தோம். கடைசியா சொல்லணும்னா, நம்ம மாற்றுவது காலமும் மனிதர்களும் தான். சிலர் நம்ம சந்தோஷமா வச்சிருப்பாங்க, சிலர் நமக்கு சில பாடங்களை, நிறைய பாடங்களை வந்து கற்று தருவாங்க. அந்த அனுபவங்கள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும். காலம் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, நாமளும் எப்பவும் ஒரே போல இருக்க போறது இல்ல, மாறுவோம். நமக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அதுதான் வாழ்க்கை. இன்றைய நாள் இதுதான் இன்றைய நாளுக்கான தலைப்பின் முடிவு. அதே சமயத்தில் ஒழிக்க ஆரம்பிக்கல பாடத்தோடு நானும் விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சி உடந்திருக்கலாம் விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேரிகமா மதுரப்பிட்டிய பகுதியில் ஆற்றில் நீராட சென்ற மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். மாவோயாவில் நீராட சென்ற மூன்று இளைஞர்களே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அவர்களில் இருவரை பிரதேசவாசிகள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த 19 வயதுடைய மீரிகம பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நீரில் மூழ்கி காணாமல் போன மற்றைய நபரை தேடும் பணியில் மீரிகம போலீசார், போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தொடர்ந்தும் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: மியான்மரில் கடந்த 2017 ஆண்டு ராணுவம் நடத்திய ஒடுக்குமுறை காரணமாக லட்சக்கணக்கான ரோஹிங்யா அகதிகள் பங்களாதேஷிற்கு தப்பியோடி முகாம்களில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் பங்களாதேஷ் வழங்கிய பட்டியலின்படி முதல் கட்டமாக 300,000 அதிகமான அகதிகள் மியான்மரின் ராகினே மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மியான்மர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழல் சீரடைந்தவுடன் 300,000 அகதிகளையும் மியான்மர் மீண்டும் தனது நாட்டுக்குள் அனுமதிக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

ட்விட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். மொட்டு முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கட்டணையே.

மனநோய் யாத்திரை ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்துல இப்படி வந்து வந்து வந்து கடைசியில போற உனக்கு வெக்கம் இல்லையா? இப்படின்னு எல்லாரும் கேக்குறேன்னு எனக்கு விளங்குதுதான். என்ன செய்ய பிடிக்கும்? சைக்கிள் எப்பல வந்து எரும மாடு மேல மேல மரமுட்டினுமாய் தபான் மாட்டிக்கொள்றேன். என்ன செய்யணும்? புத்திய பாவிடா, புத்தி இதுக்கு தானே இதுக்கு இதுக்கு. ஆனா ஏமாறு, ஏமாறப்படாய் அபிலாஷன். வருஷமும் போய்கொண்டீ, நாளும் போய்கொண்டீ, நீ இப்படியே பேச்சு பேச்சு பேச்சு இந்த லூஸ் ஆகிடுவாய். இப்ப மட்டும் என்ன லூஸ் இல்லையா? ஐயோ உழம்ப வச்சுட்டானே, உழம்ப வச்சுட்டானே. பழிக்கு பழி, எதுக்காம உடமாட்டேன். எப்படியும் ஒரு நாள் இந்த அபிலாஷன் பேர் உலகம் பூரா வரணும். சும்மா வரையில வில்லா வச்சே கேம் அமைக்கணும். இதுக்கே அமைக்கிறேன், அமைக்கவாயிலாய் அமைப்பம் அமைக்கத்தான் ஓடும். பாப்பன் செல்ல போல டபான்னு கப்பல் மாய் கார்ல வர வந்தா போல விளங்குச்சு.

0: பள்ளி செல்ல மனம் இல்லையோ.
1: ஆயிரம் பாட்டு படிச்சாலும் இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டுன்னு படிச்சீங்க, நான் நல்லா காப்பாத்தேன். நல்லா படிக்கிறீங்க, இதுல அர்த்தம் பொருள்கள் தெரியுமா உங்களுக்கு?
0: என்னடா பொருள் தெரியாம பாட முடியுமே பாட்டு? அண்ணே முந்தாள் தண்ணி போயிட்டு வந்த நீ பள்ளிக்கு.
1: கேட்ட வேறொன்று சொல்ல போறான். இந்த மாதிரி ஈக்கணும், கடவுளுக்கு பயம் பக்தி எல்லாம் மனுஷனுக்கு இருக்கணும்.
0: இருக்க முடியுமேடா,
1: இறைவன் பெரியவன் அப்படின்ற நினைப்புண்டு ஈக்கானானா?
0: என்னடாப்பா, அதாவது வந்து அநியாயம் பண்ணு, நாக்கு சொல்லுது, வாய் திறந்து மூடுது, எல்லாம் மௌத்தனா எல்லாம்
1: முடிஞ்சு.
0: அத மனுஷன் நினைச்சானு சொல்லி சொன்னா உன்ன மாதிரி தேவையில்லை.
1: நெருப்பு திண்ட கறித்தானே கக்கோனும்
0: விளங்கியல.
1: நெருப்பு திண்ட கறித்தானே
0: கக்கோனும்
1: எங்கேயால
0: பாயால
1: புக போற இடத்தை கண்டுபிடிச்சிக்காட்டி ஒரு நாளைக்கு புக போனும். அந்த புகையிலனா சீரனை அல்லஹா பார்த்த விட மாட்டேன்னா.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஆரம்பத்திலே நல்ல ஒரு பாட்டு படிச்சேன், அப்புறம் புகை கதேஷ். இந்த ரெண்டு இடையிலும் நாங்க பைக் ஓட்டத்தான் ஓணும், ஓட்டாட்டி கஷ்டம் பாப்பம். அபிலாஷ், உனக்கு சூடு சொரணம் வரணும் தானே? நீ இன்னும் மறந்தானே தோப்பிக்கிட்ட கடையில தானே பெட்டி தின்றாய், உனக்கு இன்னும் அறிவு வர இல்லையா? வந்துச்சு வந்துச்சு, ஆனா மனசு இடம் கொடுக்குது இல்ல.
2: எப்பயோ செய்த விஷயம் இப்பதான் அறுவடைக்கு வருது. அதே மாதிரி முதல் ஏதும் குற்றம் இவன் செய்திருந்தா இப்ப மாட்டுப்படுவானோ தெரியல. அபிலாஷன், பேப்பர்கள் பாக்குற நீயோ?
1: லைட்ட பாக்குறேன், புள்ள பாக்குறேன், சும்மா மேலோட்டமா பாத்துட்டு போறேன்.
2: இரவுதான் வாசிப்பியோ? லைட்ட போட்டு?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, வெள்ள காட்டி வெள்ள காட்டி தான் இரவுல வாசிக்கிறேன்.
2: லைட்ட போடு. என்ன
1: லைட் கண்டிஷன் நல்லா மாதிரி? சும்மா மேலோட்டமா? மேலோட்டம்
2: மேலோட்டமா? கீழோட்டம்?
1: அல்லோ கீழோட்டம் ஆனா அப்படி இல்ல, சும்மா
2: என்ன
1: நிறைய விஷயங்கள் இதை அலசி தேடி கொண்டிருந்து மண்டே போலுக்கு குழைப்பு கொள்ளாம
2: இல்ல, அதுதான் நல்ல அறிவை கொண்டு வரும். நிறைய வாசிப்பு திறன் வேணும் தானடா, வாசிச்சது வாசிக்க தானடா வேணும்.
1: அப்படி வாசிச்சா நான் ஏமாந்திருக்கேன்னே, இது வரைக்கும் திருந்தி இல்லையே.
2: கொஞ்சம் பொறுவாரன், நீ பேப்பர் வாசிக்கிறனே இல்லையா? எப்ப கடைசியா பேப்பர் வாசிச்ச?
1: நேத்து வெளில பார்த்தேன்.

0: சும்மா
1: மக்கள் கூடிய மகுடமே
0: வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலி பூசினால் நோலி தான். இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: பேப்பருக்கு வந்துட்டான். இப்ப நாங்க போய்க்க வாசிக்கிறமாய் பில்லட பேர் வாரமாய் வாசிச்சொரு கேம் உண்டு அமைக்கணும். வாய கொடுத்து புண்ணாக்கிகள் படாய் கவனமா இருக்கணும். போக்குள்ளே நானா
3: வா வா வா வா என்ன பேப்பரோட நிக்கிற
2: நீங்க சின்னப்புறம் எனக்கு அறிவு கதவு துறப்பட்டுச்சு.
3: அப்ப பேப்பருக்குள்ளதான் அறிவு கதவு துறக்கும்ன்ற முடிவோட
2: இருக்கிறேன். இதுல முதல்ல போட்டிகன் கூட்டாளிமாய் 40 வருஷம் இருந்த ஒரு கூட்டாளிக்கு துரோகம் செஞ்சு அவனுக்கு கை கால் விளங்காம பேத்திக்கின்னு ஒரு போட்டிருக்கான். நானா
3: கூட்டாளிக்கா இல்லாட்டி கூட்டாளி மாதிரி இருந்தவனுக்கு
2: கூட்டாளி மாதிரி இருந்து நடிச்சு
3: எடுக்கிற வடிவ பேப்பரை வாசியப்பா. பேப்பர்ல இருக்கிற விஷயத்த ஒழுங்கா சொல்ல தெரியாம நிக்கிற.
2: உள்பகுதியில
3: ஒரு மூலையா இல்ல அபிஷேகம் போட்டிருப்பாங்க.
2: அப்படியா?
3: அது கூட தெரியாது. இவ்வளவு நாளும் பேப்பரை கொண்டு கமக்கட்டுக்கு
2: கமக்கட்டு கேட்க போனா அதுக்கு 1500 விளப்பம் செல்லுவோம். அதை கேட்க போ தேவையில்லை. இதே
3: வச்சுலாசன் சரி பேப்பர் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த கையில இருக்கிற போன்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்து அறிஞ்சு கொள்றாங்களாம். நீ என்ன மாதிரி என்னத்துல பாப்ப?
2: நான் நேரம் அந்த வசதி இருக்கிற போன் என்ன சின்ன போன் தானே. நானா
3: நீ எந்த நாளும் இன்டர்நெட்டுக்கு காசு போட்டு தெரிகிறையாமட்டு சொல்லி பாத்திமா சொன்னாலே
2: அது அவங்க பாத்திமாட போன தாரு.
3: இல்ல அப்படி ஒரு கதை ஒண்ணு வந்துச்சு இன்டர்நெட்ல இருந்து எல்லாத்தையும் மாறி மாறி தட்டி கண்டிருக்கிறேன்.
2: இல்ல மவள் மவளுக்கு ஸ்கூல்ல படிக்கணும்னு என்னமோ ஈக்காம இன்டர்நெட்
3: அது போன் விடிய விடிய எழுப்பி பாத்தியாமே. என்ன புது
2: உகாண்டா இல்ல நானா உகாண்டா செய்யலாமே.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவ்வளவு படிப்பறிவிண்டு பாருங்க, இட்டாலி தான் அடிஞ்சா இவன் உகாண்ட அடிச்சான். நல்லா இவன் மண்டையை கழுவணும் பழைய பச்சை தண்ணியால. ஐயோ வாயில்லாட்டி வெங்கடாச்சலத்துல வச்சு வெளுப்பான். நானா
2: சரி சரி சரி சரி,
1: இந்த நாடு போடுற போக்கெல்லாம் ஒரு மாயிகா.
2: எங்க போ
1: வார பணம்பல் வர வழி இல்லாம போகுது.
2: இல்ல உண்ட கையெடுத்து வாய்க்குள்ள குடுக்குது இல்ல, அது தானா தின்னாதே. அதுக்கு வாய்க்குள்ள குடுத்தா அது முழுங்கிரும்.
1: முழுங்கும் என்ன? அதத்தான் சொல்ல வந்தேன்.
2: என்னது
1: என்ன
2: எதண்டாலும் ஊதாரித்தனமான வேலைய பாக்குறம் பிடிச்சு வாழணும்ன்ற எண்ணம் உனக்கு கிடையாது. ஆடம்பரத்துல அலைகிற

0: முக்கியமான விஷயம் நினைச்சு கொண்டிருக்கிறாட்டி தாசனா வாழ்ற பிள்ளைகளை கணக்கு எடுக்கிறா இல்ல, உன்னை பற்றி சிந்திக்கிறா இல்ல, நோய் நொடிகளை பற்றி பார்க்கணும் என்ன கருத்து உன்னிட்ட கிடையாது. ஒட்டு மொத்தமா நீ ஏன் இருக்கிறது உனக்கு தெரியுது இல்ல.
1: நழுவி பெய்து சிரிப்பாதமாய் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காலை பிடிக்கி இழுக்கணும், இல்லாட்டி வழிவராய் மண்டே கழுவும் கழுவும் கழுவும் அபிலாஷன் துணிஞ்சு நில். வேர்வை சிந்தாமையா நான் கஷ்டப்படுறேன், பொழிச்சால அடிபட்டே எவ்வளவு ரத்தம் சிந்திக்கேன். வேர்வை சிந்தில்லன்னு சொல்றானே நல்லா இப்பானா, உன்னால எவ்வளவு இடத்துல அடிபட்டீங்க. சும்மா விட மாட்டேன், அடிபட்டணும் நான் இந்த போன் வழியா பாக்கணும் பாப்போம்.
0: அபிலாஷன்
1: நானா
0: எனக்கு ரொனால்டோ பிடிக்கும்.
1: என்ன தட்டு

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமா?

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பெரிய வெங்காய தேவையில் 50% உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் சிறுபோக அறுவடையின் மூலம் நாட்டின் வருடாந்த பெரிய வெங்காய தேவையில் 50% பூர்த்தி செய்வதே இதன் நோக்கமாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. விவசாயிகளை மீண்டும் பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு சிறப்பு திட்டம் ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு பெறக்கூடிய பெரிய வெங்காய அறுவடைகளை அதிகரிப்பதற்கும் குறைந்த உற்பத்தி செலவில் பயிர் செய்கையை மேற்கொள்வதற்கும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: மின்சாரத்தில் இயங்கும் உலகின் முதல் மிகப்பெரிய விமானத்தை வெற்றிகரமாக பறக்கவிட்டு அமெரிக்காவின் ஹார்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. நியூயார்க் விமான நிலையத்தில் நடந்த சாதனையின் போது அந்த விமானம் 1100 அடி உயரம் வரை சென்று 27 நிமிடங்கள் பறந்து தரையிறங்கியது. இதுவே தற்போது உலகின் மிகப்பெரிய மின்கலத்தில் இயங்கக்கூடிய மின்சார விமானம் என சாதனை படைத்துள்ளது. அடுத்த மணித்தியால செய்திகளை 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: கிளி தட்டின்றான், புட்டுக்கோளின்றான். இவன் உலகத்துல வாழ்ந்தில்லை. இவருவையில வெத்தோ வெத்தோவா தெரியா, வெத்துண்டு அதுக்கு என்ன சரி. வேடன் வேடன் போல் பையங்க நிலைகான் சுவர் அங்கத்தான் இந்தி வந்த விளையாட்டுகள் தான் இவன் சொல்றான்.
2: அபிலாஷன்,
1: நானா
2: இந்த பேணி பந்து விளையாட்டு விளையாடிருக்கிறியோ?
1: என்ன பந்து நானா?
2: பேணி பந்து.
1: ஐயோ, அது என்ன பேணி பந்துண்டா?
2: அடே, நிறைய பேணிகள் இருக்கு. பேணி என்று சொல்ற தெரியும் தான், இந்த வெற்றி சின்னுகள். வரிசையா அடிக்க போட்டு ஒரு பந்தால அடிக்கணும், அதுக்கு அதெல்லாம் சிதறப்பட்டு ஓடும். அவன இருந்த மாதிரி அடுக்க வேணும், மற்றவனுக்கு முதுகுல அடி விழும் பந்தான். தோல் உரிச்சிய பந்தடா.
1: நானே கேட்ட கோச்சுக்கலாம். உங்களோட கமை வந்து மையாங்க என்னையா?
2: அருமையில் தெரிஞ்சவனுக்குதானடா தெரியும். கழுதைக்கு தெரியுமா? கற்பூரவா
1: தெரியா? கழுதைக்கு தெரிய நானா?
2: அதனால உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா?
1: இப்ப நான் கழுதையா?
2: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுன்னு சொன்னா
1: எனக்கு தெரியும். கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், கேரம், பேஸ்பால்,
2: ஒரு நாளும் அந்த துரோகங்களை இவனுக்கும் செய்யப்படாது.
1: வாழ்க்கையில் அப்படி
2: விளையாடி ஒருத்தனை மனசு புண்படக்கூடாது, ஒருத்தனை வருத்த கூடாது, ஒருத்தன் மனசால கூட அப்படி அவன் கூட நினைச்சிடப்படாது. இவன் என்ன ஏமாத்துறான், இவன் இப்படி என்னோட பிள்ளையான விஷயத்துல நடந்து கொள்றான் சிந்திக்க விடப்படா.
1: சாதாரண சொத்துவல அபகரிக்கிறமாய் அந்த மாதிரி
2: அது வந்து ஏமாளி என்றது வந்து உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா ஏமாத்தப்படாது.
1: மத்த என்ன, அந்த அவசர நேரத்துல போன பேச போக டக்குன்னு ஓப் பண்ணி வச்சுப்பான்.
2: அது வந்து அவங்களோட பெட்டி பிரச்சனையா இருக்கும், போன் பிரச்சனையா இருக்கும். அதை நாம எடுத்த உடனே அதுதான் காரணம் பிள்ளையா நினைக்கப்படாது. தீர விசாரிக்கும்.
1: கடைசியில் நானும் அந்த ஒருத்தனுக்கு புளிச்சால் அடிக்க போகல, ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்ல தெரியாம
2: தண்டனை செய்ய அடி விழுந்தானேடா, அதை நாங்க வந்து தடுக்க இயலாதே. குற்றம் செய்தவனுக்கு கொடுக்கத்தானேடா வேணும்.
1: நீங்க மாறாதேனா?
2: இல்ல இல்ல, எல்லா பக்கத்திலையும் நான் சாதகமா நிக்க மாட்டேன். பிள்ளைய பிள்ளைய என்று சொல்றாரு.
1: நல்ல கூட்டாளிமாரோட பழகி பழகி கடைசியில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கடைசியில் டிமாண்ட் மாறுறே, அது வேலும் இல்ல.
2: அது என்ன சொல்லி சொன்னா, அவன் அடுத்த பக்கத்தால நீ நீ யோசிச்சு நீ நல்லா இருக்கணும் வேண்டி அவனுக்கு கொடுக்கற ஒரு ஒரு படிப்பத்துல இருக்க கூடாது. நீ இருக்க கூடாது.
1: நானா சுவரா இதை வந்து கல்வெட்டில் எழுதணும்.
2: இந்த கல்வி

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கல்வெட்டு தெரியாதம் எனக்கு எத்தனை முழக்கல்லாம் அடிச்சு அடிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருந்தான். என்ன வழி நானா?
2: நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன்.
1: இல்ல கேளு நானா,
2: இதே கதையை நான் ஒரே சொல்லிட்டு இருக்க மாட்டேன்.
1: என்ன கதை?
2: இப்ப ஒரு டிக்கெட் வந்து 3000 ரூபா.
1: என்னத்துக்கு?
2: என்னதுக்க?
1: என்ன படம் பார்க்கவா?
2: படம் பாக்குறீங்களேடாப்ப, இன்னைக்கு நல்ல வாக்கி புசியா சாப்பிட்டு எவ்வளவு காலம்
1: சொல்லுவாங்க.
2: ஆனா அதுவும் இருக்கு,
1: அஜமைக்குவா
2: சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, வேண்டிய எல்லா சாப்பாடும் 3000 ரூபாய் சாப்பிடலாம்.
1: 3000 ரூபாய்க்கு எல்லாம் சாப்பாடு, சிக்கன் மட்டன் கிட்டன் போல் ரொட்டி இல்ல.
2: இன்னைக்கு இருக்கிற ஹோட்டல் எல்லாம் இல்ல 8000 7000 15000 சொல்றோம். நாங்க வந்து அதாவது வந்து இது வந்து யாழ்ப்பாண முறைப்படி சமைச்ச சாப்பாடு.
1: உண்மையான பொய் செல்லப்படாயின 3000 ரூபாய்க்கு
2: பியூர் ஜெஃப்னா கேம்.
1: அந்த புட்டு மீக்குமா? அந்த யாழ்ப்பாண புட்டு
2: புட்டு இருக்குது, நண்டு குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்கு, இறால் குழம்பு இருக்கு, சிக்கன் துண்டு இருக்குது, அதே இடத்துல கனவா எல்லாமே இருக்குது.
1: ஐயோ நானா, நீங்க செல்ல கூட சாப்பிடுறமா? 3000 ரூபாய்க்கு லாபம்
2: விழுங்கு, முதல் இச்சிய விழுந்து வாய்க்குல வருதப்பா உனக்கு. சரி, 3000 ரூபாய் தான் டிக்கெட் விளங்குதா? எல்லாரும் இதுக்குள்ள ரீச் பண்ணலாம்.
1: நாங்க
2: சாப்பாடு கொடுக்கறோம், அதாவது யாழ்ப்பாணத்துலதான் இதை செய்ய போறோம். ஆனா உலகெல்லாம் இருந்து வரல.
1: அப்படின்னா யாழ்ப்பாணத்துக்கு போகல, பஸ் சார்ஜ் ஒன்றும் பரவாயில்ல. ஆனா நாங்க வேண்டி ஒன்று சாப்பிடலுமா? நானா
2: என்ன சொல்லு பாப்போம். இங்க எல்லா இடமும் எல்லாம் இருக்குது, அங்க வந்து சனம் இதழ மினக்கிறது
1: வீட்லயே தானே.
2: இப்ப விளங்குதா? இப்ப நீயே இவ்வளவு காலம் சாப்பிட்டு
1: அங்க நானா போல் புட்டுங்க அந்த இதும் குழம்பும் பால் சொதியும் தானே?
2: அது உனக்கு வருத்தம் பண்றபடியா? அங்க சாப்பிடக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க தானேடா. இப்படி போட்ட உடனே எல்லா சனமும் அள்ளுண்டு
1: விளங்குதா?
2: முண்டுக்கொரு ரிங்ஸ குடுக்கறோம், அதோட வயித்த கட்டிடும், அதுக்கு பிறகு சாப்பாடு ஒண்ணும் உள்ள இறங்காது. நாங்க அதுக்குரிய வேலையில பாக்குறோம், வேலை நடக்கும். இந்த விஷயத்த நீ செய்யறக்கு உனக்கு விருப்பம் இருக்கா?
1: இவனுள்ள பெத்தானா வீசினான்னு தெரியாது. 3000 ரூபாய் பில்ல எடுத்து முதலே ட்ரிங்க்ஸ் கொடுத்து வயித்த நினைப்பான. அப்ப என்னத்த சாப்பிடுறேன்? இது ஏதோ உண்மை போயிட்டு தான் பாக்கும். நாங்க 3000 ரூபாய் கொடுக்கற மாதிரி பில்லுண்டு அடிக்கு கடன் லிஸ்ட்ல போட்டு போயிருமானு கடனுக்கு எடுத்து சாப்பிட்டு வரதாய்க்கு. கணவாய்க்காம், தெல்லு வைக்காம், கருவாடிக்காம், மீனிக்காம் போட்டு. ஐயோ செல்ல போக்குல நாக்கு பரதநாட்டியம் ஆடுது. நானா
2: இந்த இடத்துல நீதான் முழுக்க நின்று செயல்படுத்த போறேன். முழு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருக்க வேணும்.
1: ஓ நான் இல்லையா
2: விளங்குதா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நினைக்கிற?
1: இதுக்கு நான் அந்த என்ன செல்றே, ரீமாசன்.
2: ரீமாசன்ன்றது சரி விட்டு வேற.
1: அதுனா
2: இது வந்து ரோச்சா.
1: ரோச்சா நல்லா நல்ல பேர். ரோச்சா
2: ரோச்சா என்ன சொன்ன? அந்த ரோசா பூ மாதிரி தானே நிறைய பேர் வருவாங்கடா.
1: சாப்பாடு கொடுக்கலே ரோசா பூ மாதிரி தான் நீ
2: விளங்குதா? ரோச்சாக்கு வாரீங்க, 3000 ரூபாய் போடி எல்லாரும் டிக்கெட் எடுக்கிறீங்க, சந்தோஷமா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு போறீங்க.
1: இதுல போய் கள கள கடப்பில
2: அள்ளுகளை அண்டைக்கு வந்து பிடிக்கிற மீன் எல்லாம் இங்கே ரோச்சாக்கு தான் வர.
1: ரோச்சாக்கு
2: அண்டைக்கு முக்காவாசி கோடி ரோச்சாவிலாம் விட்டுப்பட போதும். ஆடும் அப்படித்தான் எல்லாமே. சகல மக்களும் சந்தோஷமா போகணும், இதுதான் எங்கட உள்நோக்கு.
1: போறேன், பாச்சாவை கூப்பிடு, ரோச்சாவுக்கு போறேன், கேம
2: தின்றேன். நானா முக்கியமான விஷயம்
1: என்ன?
2: நாங்க இதுக்கு கிட்டத்தட்ட எதிர்பார்க்கறது ஒரு 15000 பேர்.
1: 15000 பேர்
2: என்ன சொல்ல சொன்னா? நீ மக்களை நீ எல்லா இடம் இருந்து வரத்தானேடா வேணும்.
1: என்ன நானா
2: விளங்குதா? இனி கொஞ்சம் காசு தானேடா, இதுல சின்ன காசு தானே.
1: 3000 சின்ன காசு.
2: கவுன்சில போனா 5 பவுன்ஸ் காசு, பிச்சை காசு.
1: என்ன நீங்க குடுத்து வச்சா?
2: நீங்க
1: உங்களுக்கு
2: அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விதமா பணக்காரர் தானேடா, ஒவ்வொரு நாட்டுக்கு சின்ன சின்ன காசு
1: தானே. அது நஷ்டமாவாதான் நானு 3000 இவ்வளவு சாப்பாடு 150 சாப்பாடு ஜாதி
2: இப்படித்தானேடா போ. அல்ல நிறைய செய்யல அது பெருசா, நீ எனக்கு நஷ்டம் தான், இனி அதை பத்தி நீ யோசிக்க தேவையில்லை, நான் குடுக்கறதுக்கு நினைச்சிட்டே தானே விளங்குதா.
1: சாப்பாடு விஷயத்துல துரோகம் செய்ய
2: மாட்டேன். அதனால இப்பயே கிட்டத்தட்ட 6000-7000 பேருக்கு ஓர்டர் வந்துருச்சேடா. நான் 15000 எதிர்பார்த்தா நான் இதோட நிப்பாட்ட போ.
1: திருவண்ணாமலையில
2: இருந்து வரலாம், வவுனியார் இருந்து வரலாம், மாங்குளத்தில இருந்து வரலாம், கிளிநொச்சியில இருந்து வரலாம், யாழ்ப்பாணத்தில இருந்து வரலாம், இல்லறதிலிருந்து வரலாம்.
1: இப்படி ஈகோனான மனுஷன் ஒருத்தன் சாப்பிடுறதுக்காக எங்க இருந்து எல்லாம் நீங்க வரவழைச்சிருக்கீங்க?
2: எக்கச்சில இருக்கிற ரோச்சாக்கு வந்தா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், எல்லாரும் பேச வேணும்.
3: கல்யாண சமையல் சாதம்

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அப்பா, கம கம கம கம கமண்டு வாசடிக்குது. 1000 கிலோ கோழி, 300 கிலோ ஆடு, மீன், நண்டு, கிலோ கிலோ கிலோ கணக்கால கொண்டு வந்திருக்க. இது சாப்பாடு கடையில சாப்பாடு திருவிழா. ஆடி பாடுற மாய் என்ன மாய் செஞ்சிருக்காரு அப்பா, கண்ணுக்கு பார்க்கவே பசிந்து.
2: என்ன பூரிப்பில் நினைக்கிறேன்,
1: பூரிப்பில்லாம பறிப்பும் இல்லாத
2: சனம் மக்கள் அதிகப்படும்ட. நாங்க பேரை போட்டுட்டோம் தானேடா,
1: ரோஜா
2: எல்லா இடமும் ரோஜா ரோஜா. இன்றைக்கு ஊடகங்கள் எடுத்தாலும் ரோஜா, வெளியில போனாலும் ரோஜா, மக்களுக்கு இன்னைக்கு வீட்டுல ரோஜா பூ இல்லையோ வாயில ரோஜா.
1: என்ன நோபல் பரிசு?
2: எனக்கு ஒரு பரிசும் வேணாம்.
1: சரியா,
2: இப்ப முழு விஷயத்தையும் நான் செய்யற மாதிரி இல்ல அபிலாஷன், எல்லாத்தையும் நீ தான் இப்ப வந்து மேனேஜ் பண்ற.
1: தங்கத்துக்கு மேல நான பித்தளை.
2: என்ன தங்கத்துக்கு மேல பித்தளை?
1: உங்களோட மனசு அப்படி இவ்வளவு மத்த நாளைக்கு சரி வேறமா ஏமாத்துக்கு இவ்வளவு கமகமக்கிற இடத்துல அபிலாஷன போட்டு
2: மக்களுக்கும் சாப்பாட்டை கொடுத்துட்டு ஏமாத்த முடியுமா? எனக்கு தேவையா இல்ல, எனக்கு சாப்பாடு இல்லாமையா நான் இருக்கேன்.
1: உங்களுக்கு என்ன,
2: எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் பண்றதுக்காக வேண்டிதான் நான் இந்த ரோஜாவை திறந்து வச்சிருக்கிறேன்.
1: செல்லி வேடா ரோஜான்னு அப்படி வச்சிருக்கேன்.
2: ரோஜா ரோசா அப்படின்னு பாடையில்லாது, இது ரோஜா
1: ரோஜா இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, வெளியே போவாச்சு போச்சா?
2: எல்லாம் வெளியில இல்ல, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாண்டு போக வேணும். அதுதான் என்ன நோக்கம். இன்னைக்கு சரியான பிசி, நீதான் எல்லாத்தையும் சமாளிக்க வேணும், எல்லா பக்கத்திலையும் பார்க்க வேணும், எல்லாம் சரி குறைய குறைய அள்ளி கொட்டிகிட்டே இருக்க வேணும்.
1: நான் இதுல நஷ்டம் வந்து உங்களுக்கு கவலை வராதா?
2: எல்லாம் பேங்கில எல்லாம் வந்து குவிஞ்சுவோ கிடக்கு, புரிய என்னது நமக்கு நஷ்டத்தை பாக்கிறதுக்கு இருக்கிற சனத்தை அனுப்புறது வழியப்பா.
1: நானும் சும்மா விசாக் மாசத்துல குடுக்கற தஞ்சல் மாயினா நீங்க
2: 3000 ரூபாய் வாங்கி தந்ததுக்கு என்ன தஞ்சல் கதை நினைக்கிறீங்க?
1: தஞ்சல் தானே அந்த சும்மா தாத்த 3000த்துக்கு
2: என்ன? நீ ஏன் தடுமாறி நினைக்கிறேன், வேலையே பாருனப்பா. இப்ப நீ இதுல இந்த கல்யாட்டம் அது இது பாட்டை படிக்கிற பண்ணா இது
1: கையு போடுதில்ல, காலு போடுதில்ல, கண்ணு போடுதில்ல, அப்படி பசுந்து அப்படி வாசம் அப்படி.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கூட்டமா கூட்டம் வந்து கொண்டே, லொரி கணக்கு வந்தால் நாங்க சாப்பாடு கொடுப்போம், அதுக்கு நாங்க ரெடி தானே. வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க.
2: என்ன வாங்க வாங்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்க மொழ கொடுத்த காசுக்கு மொழ சாப்பிட குக்குறீங்களா நீங்க?
1: குடும்பமே
2: வந்தீங்கள சாப்பிட முடியாத அளவுக்கு
1: சாப்பாடு எப்படி அதை செல்லுங்களே.
2: மனசு
1: போங்க

0: கோவிலுள்ள போயிட்டு அன்னதானம் கொடுப்போம் அங்க தின்னுங்க நீங்க போயிட்டு. நாங்க மக்கள்கிட்ட குறைய தீக்க செஞ்சு
1: நீங்க
0: அந்த சாலமீண்ட முள்ளேன் திந்தையா திண்டீங்க. போங்கம்மா போங்க சும்மா வாய்க்கு போஸ்கோப் மாய் எங்களைமா இவன் செய்வான் மூவாயிரம் ரூபாய்
1: செய்யறதெல்லாம் குத்தம் அதை மட்டும் நியாயப்பட்டதாக வந்துருவாங்க எனக்கு.
0: சும்மா உன் வாய முடி போங்க போங்க போங்க வேலை
1: என்ன வாய முடி போங்க வாய முடி போங்க. நாங்க சும்மா வந்தோம் நாங்க காசு குத்துன சாப்பிட வந்தோம் உனக்கு சாப்பிட கூட கொடுங்க இல்லனா இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாதி.
2: குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரிவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அம்மா பேசுற பில்லானா?
2: நான் யார் பண்ண சுண்ணாகத்துல நிக்கிறேன் தம்பி.
1: எங்க நிக்கிறீங்கன்னா?
2: சுண்ணாகம்.
1: அங்கிருந்து ஓடிடாதீங்க. ஆனா இங்க ஒரே சுண்ணாகம் இல்ல புள்ள நார்து நானா பல பல ரோச்சா ரோச்சா ரோச்சா அப்படி ஏசுறானோ நானா.
2: ஏனடா
1: கோழி செத்த கோழி எல்லாம் ஒரு மஞ்சள் தும்பல்
2: சனத்துக்கு சாப்பிட தெரியாது. சரி காசா குடுக்கறேன் சரி தட்டு பூரா அள்ளி போடுறது. மற்றவன் பின்னுக்கு வரவனு சாப்பிடணும்னு சொல்லி சிந்திக்கிறேன். அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நெஞ்சன்ற மாதிரி அதுகள் தாங்க சாப்பிடுறதுல இல்லையோ அள்ளி எறிகிறடா வீசி. அநியாயப்படுத்துற வேலையில பார்த்துட்டு எங்கள பிள்ளை சொல்றாங்களோ?
1: உன் பிள்ளைய நான கிட்ட நீங்க கண்டனா மூஞ்ச பராண்டி திண்டிப்பானுள்.
2: கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை படுத்துங்க. ஆனா நாங்க அதுகளுக்கு மேல கதைக்கப்படாது. நாங்க டக்கண்டு கீழே விழுந்து மன்னிச்சு
1: சும்மா அப்படி மன்னிப்பு கேக்கல.
2: திரும்பி திரும்பி
1: கடைசியில போட்டு எழுதிட்டேன்.
2: கதைக்கவே கூடாது. கஷ்டமோட எப்படி ஏறி
1: விளையாடுமாட்டத்துல விழுந்தாலும்
2: அதெல்லாம் இனி அப்படித்தான். இனி நாம இனி அப்படிலாம் மக்களோட நாங்க எதிர்த்து நிக்கப்படாது.
1: சரி நானா அவங்களுக்கு அது ஏதாவது பேலன்ஸ் கிழிஞ்சா பாத்து கொடுங்க.
2: சாப்பாடு கடையில வந்து அந்த இதுக்கு தானே கிரப்பத்தான் பொரியலா இருந்தாலும் அதை எடுத்து நாம சாப்பிடணும்.
1: என்ன கிரப்பத்தோட்டியா? நானும் ரொம்ப
2: அந்த இடத்துல இருக்கீங்க. அதே மாதிரி தான் வாழ வேணும்.
1: சாப்பாடு விஷயம் என்ன? திண்ட இடத்துல உட்கார இல்லாம போனா
2: நானும் இந்த சோசியல் மீடியா எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன். ஒரே ரோச்சா ரோச்சான்னு தான் வந்தேன்.
1: சாப்பாடு விஷயத்துல செய்ய மாட்டான். சும்மா கிடைச்சா புண்ணா கேந்திருவா போலிகளே வந்து அடிப்பாடு. நீ நல்லா இக்க மாட்டா நாசமா போ. வார புயல்ல நீ காத்து தெரியா அடிபாடு.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி எட்டு வசந்தம் எஃப்.

சுவாச காற்று நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதே போல அடுத்தடுத்து அருமையான இனிமையான பாடல்கள் தொடர்ந்து 3 மணி வரை நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. எனவே நீங்களும் தொடர்ச்சியாக சொந்தங்களே நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112-1185-0001 அல்லது கால் பண்ணுங்க 0112-1185-111. அதே நேரத்தில் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி எப்படி இருக்கீங்க?
1: பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க.
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதித்தாளினிக்காகவும் அன்பான அறிவிப்பாளரும் கொடுத்தாவும் முன்னதாக்களை தனலட்சுமி பரிசுத்துறை அறிமுறைக்காகவும் உங்கள் அன்பைக்கு நீ பாடலை தாருங்க.
0: சரி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வைக்க நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. நேரிப்பு இப்போது 12:23.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
4: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசைஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: இசைப்பு இளையா ரஹ்மானின் இசையில் தெனாலி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:37. இந்த நேரம் அழைப்பில் அப்துல் நாசிர் இணைந்திருக்கிறார். பேசலாம், வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கின் அறிவிப்பாளர் ஊமின் அவர்களும் வணக்கம். நான் மருமனே அப்துல் நாசிர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன், உங்களை போல்.
0: சரி அப்துல் நாசிர், அப்புறம் சொல்லுங்க, மருதமுனை பக்கம் எல்லாம் அப்படி இருக்கு, மழையா
1: வெயிலும்? மிகவும் வெயிலாக இருக்கிறது,
0: ரொம்ப வெயிலா இருக்கு. சரி, இங்க இருக்கிற மழையை கொஞ்சம் அங்கால அனுப்பட்டுமா? நல்லமா, சரி கண்டிப்பா அனுப்புறேன். சரியா? ஓகே, அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் இதுவரை கேட்ட பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல் தான் போட்டு கொண்டிருக்கோம். சோகம் போட்டாலும் அப்படித்தான் இருக்கிறது, கொஞ்சம் சந்தோஷமா போட்டாலும் அப்படித்தான் இருக்கிறது.
0: சரி, ஓகே, அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இருக்கு, யாருக்காக அந்த பாடல் கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: அந்த பாடலே கேட்பதற்கு மருதமனை திருநீராவனை பாக்கியத்து சாரி அவர் ஏனும் சஜிரான் சத்தார் முகமத் மருதமனை ராஃபி பஜீதீன் கஸ்மின் பிட்டுக்கடை புகாரி ஜின்னா
0: பாடல் கேட்கலாம். நாசிர், ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: இன்சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு ரொம்பவே சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரிப்பது 12:49. இந்த நேரம் அழைப்பில் மொஹிதீன், வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் தோப்பூர் செல்வனார். மொஹிதீன்,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா மொஹிதீன்?
1: நல்லா இருக்கேன்.

0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, இன்றைய நாள் பொழுது, விடுமுறை பொழுது, வீட்டுல எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? சரி, எங்கேயும் வெளியில போகலையா? ஈவினிங் அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? நாங்க
1: குடும்ப உறவுகளுக்காக
0: சரி, ரொம்ப நன்றி.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் இவ்வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 92,011 உயர்ந்துள்ளதுடன் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 68 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நாடு முழுவதிலும் உள்ள 96 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மொத்த டெங்கு நோயாளர்களில் 48,725 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் நாட்டின் அதி டெங்கு அபாயம் கொண்ட மாகாணமாக இது மாறியுள்ளது. இரண்டாவதாக அதிக அளவிலான நோயாளர்கள் தென் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 13,533 பதிவாகியுள்ளது. மத்திய மாகாணத்தில் 8,274 நோயாளர்களும் சப்ரகம மாகாணத்தில் 7,558 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தோனேஷியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் இடம்பெற்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக குறைந்தது 51 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதுடன் பலரும் காயமடைந்துள்ளதாக நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. புளோரஸ் தீபு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 7.7 பதிவாகியுள்ளதுடன் பிராந்தியத்தில் பெரும் பீதியையும் நிலைக்குலைவையும் ஏற்படுத்தியுள்ளது. நிலநடுக்கத்தின் மையம் பூமிக்கு அடியில் மிக குறைந்த ஆழத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் அமைந்திருந்ததால் இதன் தாக்கம் மிக கடுமையாக உணரப்பட்டது. இதன் காரணமாக தொடக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்பப் பெறப்பட்டது. எனினும் கடலோர பகுதிகளில் 1.5 மீட்டருக்கும் அதிகமான அளவில் சிறிய சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்பாரிய இயற்கை அனர்த்தத்தினால் 350 மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதுடன் 100 மேற்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது கட்டடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்த எஃப்எம் நேரம் இப்போது மதியம் 1:10 ஆகின்றது. சரி, இந்த மணி நேரத்திலையும் பாத்தீங்கன்னா இனிமையான பாடல்கள் தொடர்ந்து மொழிக்க தயாரா இருக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நேரம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நானும்
0: நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரியே எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: அடுத்த
0: முறையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக கேட்கலாம்? எல்லோருக்காவும் பாடல் கேட்கலாம். நன்றி. சரி, இதே போல சொந்தங்களே நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள 0112-715-0011 கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அழைப்பினை ஏற்படுத்தலாம் 0112-715-111. எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் திருச்சியாக நீங்க உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கலந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: Yo, one that you wanna listen to.

0: வைரஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலில் வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:28. இந்த நேரம் அழைப்பில் ஃபர்ஹானா, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, கண்டிப்பா கமலாம் அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா ஃபர்ஹானா?
1: நல்லா சூப்பரா இருக்குது.
0: சரி, ஓகே, சமைச்சிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? சமைச்சு வச்சிருக்கீங்க, சாப்பிடல. ஒரு பாடல் கேட்டு சாப்பிடலாம்
1: அப்படின்னு
0: நீங்க டைமுக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். டைம்
1: தான்
0: அப்படியா? அவ யாரும் மாத்திதான் சொல்லி இருக்கிறாங்க. சரிமா, சரி, ஓகே. ஃபர்ஹானா, நீங்க சமைக்கிற சமையலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதிகமா எல்லாருமே அப்படி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுற சாப்பாடு அப்படின்னு சொன்னா என்ன ஃபுட் வந்து நீங்க ரொம்ப டேஸ்டியா சமைப்பீங்க? கண்டிப்பா அன்பா பாசமா எங்களை கூப்பிடுறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் வரேன். சரியா? கண்டிப்பா வரலாம், எந்த மறுப்பும் கிடையாது, வாரன். அடுத்த பாடல் யாருக்கா கேக்கலாம்? நாங்க
1: அனைவருக்கும்
0: நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: மழைப்பில் கடுகளில் இருந்த தேவி, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா சுகமா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: இன்னுமே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியில்
0: அடுத்து அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்கா கேட்கலாம்?
1: விஜய தம்பிக்காகவும் எல்லாருக்காக.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பெண் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்பவே சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க கருணா? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? வேலை முடிச்சு இப்பதான் வந்தீங்களா? சரி, இதுக்கு அப்புறமா இனி ஃப்ரீ தான் என்ன?
2: 4 மணி போகணுமே.
1: சரி சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? அப்படியா, சரி. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் கருணா? சரி, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப பசிக்குது போல உங்களுக்கு. மறுக்கிறதே இல்ல. எனவே தொடர்ந்து வசனத்தோட இணைந்திருங்க. நேரம் இப்போது 1:55.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் ராணுவ சிப்பாய்க்காக கட்டப்பட்ட வீடு இன்று கையளிக்கப்பட்டது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோவினால் குறித்த வீட்டுக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இவ்வீடானது இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரத்னாயக்கவினால் கையளிக்கப்பட்டது. ராணுவத்தின் சேவா வனிதா திட்டத்தின் ஊடாக 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி, கோப்பாய் பிரதேச செயலாளர், ராணுவ தளபதிகள், போலீசார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே பல தசாப்தங்களாக தொடரும் போரை உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துமாறு தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியுங் வடகொரியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொரிய தீபகற்பம் ஜப்பானின் ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவுகூறும் விடுதலை தினத்தை முன்னிட்டு உரையாற்றிய போதே தென்கொரிய ஜனாதிபதி இந்த முன்மொழிவை வெளியிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப்பகுதியில் மோதல்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை முன்மொழிந்த அவர், வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்களை நிறுத்துவதற்கான நடைமுறை வழிகள் குறித்து கலந்துரையாட தயார் என்றும் தெரிவித்தார். எமது அடுத்த மணித்தியாலச் செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: மற்றொரு பாடல் வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:09. இந்த நேரம் மலைப்பில் தோப்புவ கொச்சிக்கடையிலிருந்து ஈதன். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சூழ்நிலை. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன், உங்களை மாதிரியே. அப்புறம் சொல்லுங்க, ஈடன் தோப்புவ பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?
1: தோப்பு பக்கம் எல்லாம் சாலையா மழை தூத்துறோம்னு போச்சு. மற்றபடி வெயில் தான்,
0: எந்த பிரச்சனையும் இல்ல.
1: பிரச்சனை இல்ல, எந்தவித பிரச்சனையும் இல்ல. உங்களோட வசந்த விசங்காட்டும் பிரச்சனை இல்லங்கிறது நாங்க பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா ஈடன்?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் இன்னும் இல்ல. சரி, ஓகே. இதன் அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜிமாயா ருசரகம குசலராஜா கொண்டு 12 மலர் விளக்கம் கொண்டு சப்போ கண்டு வசந்த குணம் மதுர ராஜமாணிக்க ராஜின்னு வழிபாடு செல்வம் பத்தல ஐயா கண்ணு கிருஷ்ணவர்த்தன் ஆட்டோ விஸ்வதன் வாக்கியன்னு திருமதி ராஜா தாரம் முத்தாக்கியன் ரிஷ்கா அருள்மொழி மெரில் ஜெயக்குமார் முரளாக தனலட்சுமி வளர்ச்சியின பத்மா இந்த நேரத்தில் வசந்தம் கட்டுக்கொண்டிருக்கும் மனைவிக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் வெப்பம் முடிஞ்சா இந்த நம்ம தேவாலய வாழ்ந்த போடுங்க.
0: சரி, கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி ஈடன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு இதே போல சொன்னங்களே நீங்களும் வசனத்தினின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொண்டு பாடல்கள் விபி கேட்க எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0121 1 அல்லது 0121 1 111 க்கு அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசி.
4: தோட்டம் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தினம் திரைப்படத்துக்காக பெற்றோர் சூப்பரான பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. வசந்தத்தின் சுவாச காற்றே நிகழ்ச்சியில் இந்நேரம் அழைப்பில் அப்துல் மஜித் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் மஜித்.
1: வாழ்த்துக்கு சாப்பிட்டீங்களா?
2: இப்பதான் சாப்பிட்டேன் மேடம். சாப்பிட்டு உடனே ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைச்சிட்டு கொளிக்கிட்டு.
0: சரி, எப்போ நீங்க அதிர்ஷ்டசாலி தான், எடுத்த உடனே உங்களுக்கு எப்பவுமே லைன் கிடைச்சிரும்.
2: என்ன பாடல் மறந்து போச்சு மேடம் செகண்ட் வருது இல்ல.
0: சரி சரி, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்க வர தயாரா இருக்கு. யாருக்காக டெடிகேட் பண்ணலாம்னு சொல்லுங்க அந்த பாடலை.
2: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பான ஆசிரியர் தோப்பூர் ஹனிபா சார் அவர்களுக்காகவும், தோப்பூர் செல்வ நகரில் இருக்கும் அன்பு தம்பி மொய்டீன் அவர்களுக்காகவும், கொழும்பு பயனால் இருக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சாய் செல்வம் ஆளுக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரித்தூரி அருள்மொழிக்காகவும், மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், மத்தளை ஐயா கண்ணு உள்மோட்டை கபூர் அவர்களுக்கும் கேட்டு உங்களையும் கேட்டுக்கொண்டு கேட்போம் மேடம்.
0: சரி மஜித், ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட வைக்க. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது.

0: கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க.
1: எங்கேயும் எப்போதும் எல்லை இல்லா ஆனந்தம், உங்கள் வசந்தம் FM.
2: யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல, நான் போற இடம் எல்லாம் பாதையா மாறணும்.
1: 102.6 102.8 அலைவரிசைகளில்
3: காட்டம் வெறித்தனமாக
4: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:48 ஆகிற இந்த நேரம் அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
1: அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன் உங்களை மாதிரியே. அப்புறம் சொல்லுங்க, இன்று நாள் பொழுது எப்படி போகுது உங்களுக்கு? அருள்மொழி, பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா?
2: எல்லாம் பாடல் முடிக்கிறேன். இந்த பாடல் முடிஞ்சாதான் கண்டென்ட் சீத படத்தில இருந்து ஜாடிந்த பூவி
1: பாடல் தர முயற்சி செய்யறேன். அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க?
2: உங்களுக்கு
1: ரொம்ப நன்றி அருள்மொழி.
2: நன்றி நன்றி.

உண்மைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 ஒளிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்ற செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் இன்வாய்ஸ் படிவமானது அக்டோபர் 1st முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தினால் இது தொடர்பான அதிவிசல வருத்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இன்வாய்ஸ் படிவத்தை ஜூலை 1st முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் வர்த்தக சமூகம் மற்றும் வரி செலுத்துவோர் தங்களது அமைப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக அவகாசம் வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறையை சீரமைக்கவும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தவும் கடந்த மார்ச் 27th இந்த புதிய இன்வாய்ஸ் படிவம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இதற்காக நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அக்கோரிக்கைகளை பரிசீலித்து அக்டோபர் 1st முதல் அமலுக்கு வரும் வகையில் குறிப்பிட்ட விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் பில்லிங் அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக 5 உயிரிழந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக இந்தியானா மாநிலத்தில் பெய்து வந்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள், வாகனங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்கள் மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க அமெரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என இந்தியானா ஆளுநர் தெரிவித்துள்ளார். கடந்த 30 மேலான காலப்பகுதியில் இந்தியானா மாநிலம் எதிர்கொண்டுள்ள மிக மோசமான வெள்ளப்பெருக்காக இது கருதப்படுகிறது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 4 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க இசை ஞானி இளையராஜாவின் இதயம் தொட்ட பாடல்களோடு. வசந்தத்தில் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். எங்கிருந்தாலும் வசந்தத்தின் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்டுக்கு இல்ல உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டே இப்ப ஆரம்பத்திலேயே அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். வணக்கம்.
1: பிரியமான மாலை வணக்கம் ஆனந்தி.
0: வணக்கம். பதுளையிலிருந்து ஞானகுரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லமா இருக்கேன், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இசைஞானி
0: இளையராஜாவின் பாடல்கள் என்றால் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த வரைக்கும் பாடல் விரும்பி கேட்பது வந்து அண்ணாமார்கள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையிலான சித்தார்த்தி, அக்ஷரா தேவி, சன்னிதன்யா, காயத்ரி, ஜோரிடா, மணி மற்றும் நண்பர்களான இல்வார், பாரதி ராஜா, தியாகமேரி, சுதர்ஷினி, வதனா, மெடோனா மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைவருக்கும் பாடிட்டாங்க.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: வாய்ப்புக்கு நன்றி ஆனந்தி.
0: நன்றி நன்றி. இப்ப அடுத்தும் கூட இசைஞானி இளையராஜாவின் ஒரு அருமையான பாடல், எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக.

0: இன்னம் வளர்த்தேன். புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். இளையராஜா அவர்களின் இசையில் 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: கிளாஸ் படிக்கிறீங்க? A-level படிக்கிறீங்க. சரி, இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? தொடர்ந்து நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல், இசைஞானி இளையராஜா இசையமைத்த இதய கோவில் திரைப்படத்திற்காக.

கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜெயசுதாஸ் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணிக்கம் சகோதரி, இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணிக்கம் ஆனந்தி சிஸ்டர் கொட்டகலையிலிருந்து சந்தானம், இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் சகோதரி ஆனந்தி, இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், இன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இழந்துகொட பேருவளையிலிருந்து ரிஸ்வான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம் ஒரு கொடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி சகோதரி, மதுகமை கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா, வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அன்பு மனைவி விமலாதேவி மற்றும் மகன்மார்களான பிரசன்னா, அபினாஸ் மற்றும் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். திகலையிலிருந்து டில்சான் அப்பா ஜூன் மற்றும் அம்மா சுஜி, தம்பி கிருஷான், சர்மிளா, நிரோஷன், நிசா, நிசாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு மேகலாவையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி வட்டவலை நாகராஜன் கிறிஸ்டினா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, நான் திமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன், அப்பா ராமசாமி மற்றும் அம்மா மகேஸ்வரி, மனைவி ஆரியமலர் மற்றும் மகள் அனன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்ப உறவுக்காகவும் மற்றும் கமலவேணி, டில்ருக்சன், யஸ்வினா, கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நிற வணக்கம் என்று சொல்லி மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்கள், இன்றைய நாள் முழுவதும் வசந்தம் வானொலியோடு நகர்கின்றது என்று சொல்லி நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல், சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி சுசிலா அவரோடு இணைந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை மணிஷா கொய்ராலா. ஒலிக்கும் பாடல் இது பூம்பி திரைப்படத்திற்காக ஏ ரகுமானின் இசையில்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நுவரெலியா மாவட்டத்தின் பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றுள்ள நிதி முறைகேடுகள் குறித்து கண்டறிவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் தணிக்கைக் குழு ஒன்றை நியமிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்ட அபிவிருத்திக் குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர் ஆராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய 2023 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச செயலகங்களில் இந்த தணிக்கை நடத்தப்படவுள்ளது. இதில் நோர்வுட் மற்றும் தலவாக்கலை பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றுள்ள ஆசுவாசும பயனாளிகளின் நிதி மோசடி குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மேலும் டெத்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டமை, கொரோனா அசாதாரண சூழ்நிலை காலத்தில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு சமருத்தியினூடாக வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவும், சமருத்தி பயனாளிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரணங்கள் மற்றும் முதியோர் கொடுப்பனவுகள் உரிய பயனாளிகளுக்கு சரியாக வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் இந்த தணிக்கையின்போது ஆராயப்படவுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: குரோஷியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் காயமடைந்த பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன், குரோஷியா, கிரீஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். காட்டுத்தீ காரணமாக பல கிராமங்கள் மற்றும் வனப்பகுதிகள் அழிவடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பாவில் காட்டுத்தீ காரணமாக 12 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதிகள் அழிவடைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மேலும் பெல்ஜியத்தின் மிகப்பெரிய இயற்கை வனப்பகுதியிலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதுடன் அண்மைய வரலாற்றில் அந்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: வானமலை போலே பாடல்கள். இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாளத்துலயும் இணைந்திருக்கும். இந்த மணித்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசைஞானி இளையராஜா இசை அமைத்த அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு ஹலோ வணக்கம் சகுந்தலா தேவி. வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாடல்கள் கேட்டு அப்படியே டீ குடிக்க போறீங்க? பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாடல்கள், பாடல்கள், வார்த்தைகள், நன்றிகள். நீங்க டீ குடிச்சிட்டீங்களா?
0: ஓ, நான் டீ குடிச்சிட்டே வந்துட்டேன்.
1: சரி உள்ள,
0: சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எங்க தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மகன் தங்கச்சி மனைவிக்காக, அன்பு தங்கச்சி தோழி ஆனந்திக்காக, பிள்ளை நல்ல தங்கச்சி.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: ஹெலிபேட்சே கேட்கவா திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொழுகிறது. நிறம் மாலை 4:15.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மறக்குமா காதல் தேவதை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இப்போது அழைப்பின் நூடாக மாத்தலை அகிம். வணக்கம் அகிம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வந்து
0: பாடல் கேட்டு இருக்கீங்க? சரி, உங்களுக்கு இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் பிடிக்குமா?
1: எல்லா பாடல்களும்
0: பிடிக்கும். சரி, படுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: வசந்தன் கேக்குற அனைவருக்காகவும், என் மகளுக்காகவும்.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்போம். சரியா? நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டம் வந்து மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக

0: வசந்த தென் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 79 78.

0: பட்டர்ஃபிளை. மீரா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஆசா போஸ்லே பாடின ஒரு அழகான பாடல் கிட்ட சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோட 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக கொழும்பு 14 மும்தாஜ் பீகம். வணக்கம் மும்தாஜ் பீகம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கேன்.
0: வசந்தம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. பாடல்கள்
1: சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்களா?
1: கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். நீங்க?
0: நானும் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்.
1: சந்தோஷம்.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மணிக்குயில் படத்துல தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்து இருங்க.
1: ஓகே.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கும் செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்கும் போனஸ் நந்தகுமார் சருக்கும் சித்தேஷ்மா இத்ருஷ்மா ஜெமிலா அருமா பரத பாத்மா ரவி ரஹ்மா மர்சுக் ஃபாரூக் வேதி சின்னைய மகாதே ஆட்டோஷன் உமா சென் வசந்தகுமார் ஈடன் சரோஜின் அப்துல் நாசர் அப்துல் மஜி குடும்பத்துக்கும் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி சாமிமலை செங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். வளமை போல நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹெட்டங்கிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கந்தலாயிலிருந்து கே உவாய்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்த அன்பான மாலை நேர வணக்கம் மும்தாஜ் பீகம், பரீதா, சித்தார்த் மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம், நான் பதுளையிலிருந்து கவிதா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் அக்கா, நான் திமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன், அப்பா ராமசாமி மற்றும் அம்மா மகேஸ்வரி, மனைவி ஆரியமலர், மகள் அபினவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மாலை நிற வணக்கம் சகோதரி என்று சொல்லி இதே ரத்னம் மாரையம்பதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் ஆனந்தி, நான் கண்டியிலிருந்து மகேஸ்வரை, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஹப்புதலையிலிருந்து சரோஜினி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் கருப்பையா சீனிவாசன், பரமசிவன் மற்றும் வேலூர் தென் இந்தியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மகிழ்வான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை மனிஷா கொய்ராலா. ஒலிக்கும் பாடல் இது முதல்வன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைஞ்சிருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நசார்.
0: நசார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாடல் கேட்டு இருக்கீங்களா?
1: பாட்டு இளையராஜா.
0: இளையராஜாவோட பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: நல்லா பிடிக்கும். இந்த காதல் ஓவியம்.
0: காதல்
1: ஓவியம் அந்த பாட்டு. சாரிங்களா?
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே.
0: சரி, படுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இல்ல, எல்லாம் கேக்குமே, அனைவருக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்துள்ளமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். கொழும்பா இந்த ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு இனிமையான மாலை நேர வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று கேம்பளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்புதலை புதுக்காடிலிருந்து ரஜினி மற்றும் லாவண்யா மற்றும் பிள்ளைகளான அனுஜா, கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் இனிமையான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி, மகன் சதீபன், மகள் பருக்ஷனா கிது மற்றும் அம்மா ஞானவதனி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, இன்பகரமான மாலை நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய் மற்றும் செல்லதுரை, மாமி தெய்வானி மற்றும் மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி லிதுசன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று விமலேந்திரன் பட்டுக்கொடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு வணக்கம். இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: சென்னையின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.2

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கரைத்துறை பற்று பிரதேச சபையின் உபதவிசாளர் உட்பட ஐவர் ஹெரோயின் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கணிசமான அளவு ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த உபதவிசாளர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது போனஸ் ஆசனத்தினூடாக சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ஹவாய் தீவுகளை நேரடியாக தாக்கக்கூடிய சூறாவளியை எதிர்கொள்ள தீவுவாசிகள் தயாராகி வருகின்றனர். ஹவாய் தீவுகளை நேரடியாக சூறாவளி தாக்கிய இறுதி சம்பவம் 1992 இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது முதலாம் வகை லாலா சூறாவளி மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஹவாய் தீவுகளை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறாவளி தீவிரமடைந்தால் 630 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹவாய் தீவுகளின் பல பகுதிகளுக்கு சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அபாயகரமான நிலைமைகளை எதிர்கொள்ள தயாராகுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையோடு வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

வருஷங்களே புதிய வரைவுகள் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசைஞானியின் இதயம் தொட்ட பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பின் ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு பாலைமுனையிலிருந்து சர்தீன் முஸ்தகின். வணக்கம் முஸ்தகின். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நன்றி. அதே நேரம் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்த, வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்டு வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக ஒரு வேலை திட்டம் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்போது நிகழ்ச்சியினூடாக நமனுகுல கொட்டுகஸ்தனையிலிருந்து நிக்கலஸ். வணக்கம் நிக்கலஸ்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க நிக்கலஸ்? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? மரக்கறி கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் வியாபாரம் இன்னைக்கு எப்படி போகுது? நல்லா இருக்குது. சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நிக்கலஸ்? டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மார்கள் அஜித் மரபன் திண்டுகள் பிறந்த லட்சிக்காக வேண்டியும் பாத்தீங்கன்னா வாகன தொகுதியில இருக்காங்க சரவண பவன் துசான் மற்றும் கடை தொகுதியில இருக்காங்க சரஸ் இருக்காரு, ஹோட்டல்ல மெக்கானிக் சிஸ்மா இருக்காரு மற்றும் ராஜு கலூன் ராஜு சிவா டெய்லர் சிவா இருக்காரு மற்றும் நம்மளுக்குள்ள ஜோஷ் மோட்டர்ஸ் ரஞ்சி மெக்கானிக் சகிலாவுக்காக வேண்டியும் யோகா சாஸ்திரியர்காக வேண்டியும் வசந்தம் கலை உலக நண்பர்களுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டிய.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பதுள்ள ஸ்பிரிங் வழி நாவலவத்தையிலிருந்து பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆனந்தி அக்கா. நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மாலை நேர வணக்கம் மகன் சரோஜன் மற்றும் மகள் விஷாலினி மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கெரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் ஆனந்தி இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ரவீந்திரன் நீர்கொழும்பில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அவிசாவல பென்ஜி ஸ்டேட்ல இருந்து குமார் மற்றும் தங்கதுரை, மனைவி நித்யவாணி, பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யா மற்றும் கோபிஷான் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, குட் ஈவினிங். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நித்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அக்ரோனையிலிருந்து சருப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சரண்யா மற்றும் அனீஃபா, யோகராணி, ரமேஷ், விஜயா மற்றும் தமிழ் செல்வன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரஜோல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு ஹப்பு தலையிலிருந்து. அதே நேரம் அன்பான வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து மலேசியா வாசுதேவன் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடும் பாடல்.
2: தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
3: பாஞ்சாலி பாஞ்சாலி
4: கோவில் மணியோ செய்தன்னை செய்த

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:31 நிமிடம்.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: தூ நினைவுகள் கனவுகள் அகல் விளக்கு திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கம் அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பினூடாக கம்பகாவில் இருந்து அப்துல் மஜீப். வணக்கம் மஜீப்.
1: அன்பான வணக்கம் ஆனந்தி மேடம். எப்படி மேடம், சுகமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிற மேடம். அருமையான இசைராஜாங்க இளையராஜாவுடைய அருமையான பாடத்தொகுப்புகள் வழங்கி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி மஜீப். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் டூட்டில இருக்கிறேன் மேடம். நல்ல பால் கோப்பு அடிச்சுட்டு உங்களோட பாடல் நிகழ்ச்சியை இசைராஜாங்க இளையராஜாவுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் மேடம்.
0: சரி, படுத்தும் கூட இசைஞானியின் ஒரு அழகான பாடல் வர தயாராக இருக்கின்றது. யாரையெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பான ஆசிரியர் தோப்பூர் அனிபாசர் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனார்கள் இருக்கும் தம்பி மொஹிடீன் அவர்களுக்காகவும், குடும்ப பயனாளர் இருக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சாய் செல்ல மானுக்காகவும், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பருத்தத்துறை அருள்மொழிக்காகவும், மாமல்ல சகோதரி மிஷா குடும்பத்துக்காகவும், வத்தலை ஐயா கண்ணு, உள்மூட்டை சைக்கிள் கடை கபூர், மருதமுனை பதுதீன் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம் மேடம். எனக்கு ஒரு பாட தர முடியுமா மேடம்?
0: என்ன பாடல்?
1: எனக்கு இந்த இளையராஜா சினிமா உலகத்துக்கு முத முதல இசையமைத்த படம் அன்னக்கிளி மேடம். அன்னக்கிளி படத்துல அவருடைய இசை நிகழ்ச்சி தானே போகுது இசையராஜாங்க, அந்த படத்துல அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாடல முடிஞ்ச தாங்க மேடம்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பற்று புப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பன்னிமுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி பட்டி திடலில் இருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லெவன் கள்ள தோட்டத்தில் இருந்து நிமல்குமார் மற்றும் மணிவி ராதா, மகன்மார்களான சந்தூன், புவிலேஷ் மற்றும் இலக்கியா, சிவன்யா, பிரயலகன், நிலானி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஆய் சகோதரி அன்பான வணக்கம், இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் சகோதரி என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி ஞானசுந்தரி மற்றும் மகன் ஜெனனன் மற்றும் மகள் ரஜினா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கொழும்பு பத்தில் இருந்து தெய்வ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: வரை காத்திருந்த திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் ஒலித்தொழுகிறது. நிறம் மாலை 5:44.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை மணிஷா கொய்ராலா. ஒலிக்கும் பாடல் இது பாபா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

அழைக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகள்.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு அப்படி 9 மணி வரைக்கும் இணைந்து கொள்ள முடியும். நேரத்தை பார்க்கலாம். நேரமே போது 6 மணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை கொண்டாட்டம் சந்தோஷமாக கொண்டாடலாம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுது மாலை பொழுது எப்படி உற்சாகப்படுத்துவதற்காக இனிமையான பாடல் கூட நான் வந்திருக்கின்றேன். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7 அல்லது 0312 7 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜேந்திரன். நல்லா இருக்கீங்களா ராஜேந்திரன்? நல்ல சந்தோஷமா இருக்கு ராஜேந்திரன். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு உங்ககிட்ட. உங்களுக்கு இந்த பேரை வச்சது யாருன்னு கேட்டிருக்கீங்களா நீங்க? அப்பா வச்சாரு டவுட்ல சொல்றீங்களா, இல்ல சுவரா அவர் தான் வச்சாரு தெரியுமா? ராஜேந்திரன். அப்ப அந்த உண்மையான பேர் யாரு வச்சது? சுந்தர் ராஜேந்திரன். அதுவும் அப்பா தானா? எப்படி பாத்தீங்களா, அவரு ரெண்டு பேரும் வச்சிருக்காரு. அந்த காலத்துல அதிகமா அந்த ஸ்கூலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஒரு பேர் வீட்டுக்கு ஒரு பேர். அது வேறயா என்ன ராமலிங்க? ஐயோ, மூன்று பேர் என்ன? ஒருத்தரை பத்தி நாலு பேர் பேசுவாங்க, ஆனா நாலு பேருமே
1: ஒருத்தர்ன்றதுதான்.
0: ராஜேந்திரன். இப்ப நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப உங்களுக்கு வச்ச பேர் சுந்தர்ராஜ், எக்ஸ்ட்ரா வச்ச பேர் ராஜேந்திரன், ஸ்கூல் எழுதுற பேர் செல்வராஜன். ஓகே, வீட்டுல ஒன்னு
1: வாழ்த்துக்கள்.
0: அதுதான் எல்லாம் பாத்துக்கொள்ள. நிறைய பேர் பேர் வைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எழுத்துப்படி
1: அஞ்சாறு
0: பேரை வச்சுட்டு அழகா சுத்திட்டு இருக்காரு அவரு. சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப நான் என்னன்னு சொல்றது உங்களை செல்வராஜ். ஓகே, யாரெல்லாம் ராஜேந்திரன், ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: ஆமா, சொல்லுங்க. ஏலிசை நாடகம் பண்றாங்க மத்தியில. செல்வம் மோகன் இருக்காங்க, மற்றும் என் மகன் சுதாகர் தண்டியில, மருமகன் பவானி இருக்காங்க, மற்றும் மாத்துல கல்தாவணியில பொன்னசாமி குடும்பத்துல, மற்றும் இங்க பெரிய மஸ்திலியான சொல்லிடுறவங்க இருக்காங்க. இந்த இங்கிலீஷ் நாடகம் இருக்காங்க, காளிமுத்து, கோபால் சொல்லி, மற்ற அனைவருக்கும் கேட்டு சொந்தங்கள் கேட்கற அனைவருக்காக கேட்டு சார்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மக்கள் கூடிய மகுடமே
2: தொடங்கும் அற்புத காலை மனதை மயக்கும் இசை சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30

0: அந்த பாடல் குட் லக் திரைப்படத்துக்காக ஒளித்துவிடுது. நல்ல ஒரு பாடல், அப்படியே குதூகலமா நிறைய சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா எங்களோடு நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும். இப்பொழுது அழைப்பில் ஒரு சொந்தம் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் போனேஸ் பதுலை ஞானகுரு.
0: பதுலை ஞானகுரு, எப்படி இருக்கீங்க ஞானகுரு? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோட.
0: அதுதானே? சரி, ஞானகுரு ரொம்ப நாளைக்கு பிறகு லைன் கிடைச்சிருக்கா? அப்படியா?
1: விளையாடுங்க
0: போகலையா?
1: வேலை முடிஞ்சு
0: என்ன விளையாடுங்க? ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டதுக்கு?
1: அடுத்தொழிக்கும் பாடலை விரும்பி கேட்பது போனே சன்னாபாகல் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையான கதார்த்தி, தக்ஷிலா தேவி, சன்மிதண்டியா, காயத்ரி, ஃப்ளோரிடா, மணி மற்றும் நண்பகான ரில்வான், பாரதி, தியாகமேரி, சுதர்சினி, வதன், ரம்யா, மெடோனா மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் பாடல் தாங்க. இந்த பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் மாசல் விஞ்ஞானம்.
0: ஆனந்தம் ரெண்டு வரி பாடிச்சு கேடுங்க பாபம். ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? லெந்துலையிலிருந்து எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். மாலை பொழுது வணக்கம் புவனேஸ்வரனா செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. பண்டாரவலையிலிருந்து பண்டாரவலை எல்லையிலிருந்து மேனகை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு வணக்கம் அண்ணான் பகிர்ந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே பாடல் கேட்டதுக்காக மயிலை பட்டாபி கண்ணா சங்கரி ரவி ரவிமாலா தேவி உஷாசேகர் ரமேஸ்வதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமாரன் ஜனனி ஆகியோருக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. மயிலாடியிலிருந்தான் பட்டாபிதான் அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம். ஹாயண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். மிஸ்மிதா, சரண்யா, அபிஷா, அஷிஃபா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ்ச்செல்வன் அனைவரையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். திறனைகள் இருந்து கிருஷ்ணவேடி தான் அந்த கமெண்ட்ஸ் நீ பதிவிட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக பாடல் காத்திருக்கிறது. அதே போல வெள்ளவத்தில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நந்தகுமார் வணக்கம் சொல்லி, அதே போல ஸ்டீவன் டைலர்ஸ்ல இருந்து கொழும்பு 5 இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னும் சத்தமா கேளுங்க, சரியா? ஆனா அடுத்தவங்க டிஸ்டர்ப் இல்லாம கேட்கணும். மாவட்டம்ல இருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுப்பதாக இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ரோஸ்பேர்ல இருந்து நிகழ்ச்சியுடைய எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லி ரொஷான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை பொழுது கழிந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 9 மணி வரைக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு அப்படி டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருக்கா பேசுறீங்க? சொலிபுரம் சாந்தா. எப்படி இருக்கீங்க சாந்தா? நல்லா இருக்கீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? நாங்க டான்ஸ் பண்ண மாட்டோமா? அதோ சொல்லிட்டு சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? நம்பாத மாதிரி என்ன நினைப்பாங்க? மத்தாக்கள் என்ன நினைப்பாங்க? போலீஸ் நாங்க டான்ஸ் பண்ண தெரியாது நினைப்பாங்களா இல்லையா? சரி சாந்தா, சொலிபுரம் ஏன் பேர் வந்து தெரியுமா? தெரியலையா? அடுத்த முறை கால் பண்ணும் போது என்ன நீங்க சிக்கினீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி சரியா தெரிஞ்சு கொண்டு வர. சரி சொல்லுங்க சாதா, யாரெல்லாம் இருக்கிறீங்க பாட்டு கேக்குறதுக்கு? எல்லாருக்காங்க பாடல் கேக்கு. அப்படியா? சமையல் எல்லாம் முடிஞ்சதா? சமைச்சீங்கதான? நீங்க தானே சமையல்? அப்ப சரி, அப்ப சரி. வீட்டுல எல்லாம் நல்ல சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஒரு அழைப்புல கொஞ்சம் சிக்கல நினைக்கிறேன். சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக உற்சாகம் பேசலாம். ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையான பாடல் தெரிவிக்கும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. 102.6 102.8 நிலவரசில் இல்லைங்கில் இங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: வாழ்க்கைக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. www.vasantamfm.lk.lk.lk திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மனிஷா கொய்ரலா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருது?
2: சொல்லுங்க.
1: பாடல்
2: சோமசின் தயாலு உமாச்சந்திர கிருஷ்ணபக்தன் சுலைமான் மற்றும் சண்முகநாதன் தாராணி அம்மா சரோஜி அம்மா யத்தியந்தோட்ட ஜேவிஜி ஸ்டோர்ஸ் புஷ்பராணி அம்மா குடும்பத்தாய் அன்பான ஹரிபால் உங்களுக்காக கேட்டது சார் பாடலே.
1: சார் எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். ஹாய் பிரதர், மாலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரத்துடையிலிருந்து ரத்துடை கம்மொடுவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆரம்பகம் ராஜ் சென்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். அன்பு மனைவி மல்லிகா, மகள் யசோ, அபி மற்றும் கம்மொடுவை வர்ஷா டைலர்ஸ்ல சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வசந்தம் அப்படியே ரொம்ப சத்தமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உரிமையாளர் தாடி ராஜாவுக்காகவும் பாடல் தாங்க, அவர் பிரே ராஜா நினைக்கிறேன், ராஜாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக பாடல் வருகிறது கேட்டு மகிடுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களையும் இணைத்துக் கொடுங்கள். மணிமாறன் ஹப்பத்தில் இருந்து வியாரகளில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். மணி குடும்பம் மற்றும் கமலவேணி குடும்பத்துக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போன்ற யஸ்வினா, கதிராய், எல்ரோயும் எல்லோரும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க என்று இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க. தரிசனி குணசேகரம் கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சி

கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நிகழ்ச்சியின் பாடல் தெரிவிக்க நம்ம படிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, மொத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டு கொண்டுக்கிறான். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக கேட்டுக்கணும்னு சொல்லக்கூடிய குகன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நேர்கள் அனைவருக்கும் இனிமேல வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு எங்களுக்காகவும் பாடல் தாங்க பிரசன்னா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல பத்மநாத நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறேன். கண்டி மையாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காரு பத்மநாதன். ரொம்ப சந்தோஷம், பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கணந்த இரவு பொழுது வணக்கம். அஸ்கலிய காங்கேயத்தைச் சேர்ந்த பத்மநாத நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சிவஜோதி எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே போல இட்டியாந்தூர்லேருந்து வடத்திட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சுடுசுடபடி வட போட்டுக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஃபைசர் உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். ஒலிக்க வருகின்ற பாடலை தொடர்ந்து வசனத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல மகா சங்கத்தினரின் வழிகாட்டல் அவசியம், பிரதமர் தெரிவிப்பு. அங்குலானை கடலில் இடம்பெற்ற கடற்படை விபத்து குறித்து ஆராய விசேட குழு. 240 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையின் ஆயுர்வேத மத்திய நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. கல்கிஸ் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, கொலையாளிகளை தேடி விசாரணை. ஐரோப்பாவில் கடும் வெப்பம், அமெரிக்க வலயத்தில் கனமழை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு மகா சங்கத்தினரின் வழிகாட்டல்கள் மற்றும் சமூக பெருமதியை வலுப்படுத்துவதற்கு வழங்கப்படும் ஒத்துழைப்புகள் மிகப்பெரும் சக்தி என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஸ்ரீ யானந்த மகாவங்ச மகா பிரிவினை பணிப்பாளர் சங்கைக்குரிய மககந்த ரத்னபால தேரர் வனவாச நிகாயாவின் மகாநாயக்கராக தெரிவு செய்யப்பட்டதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டார். மல்வத்துவிட அனுநாயக்கர் சங்கைக்குரிய நயங்குட விஜிதஸ்ரீ, ஆஸ்கிரியவிடம் அனுநாயக்கர் சங்கைக்குரிய நாரம்பனாவை ஆனந்த தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் பலர் இதில் இணைந்திருந்தனர். இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இன்று உலகு சுற்றாடல் அழிவு, காலநிலை மாற்றம் மற்றும் வளப்பிரச்சினை என பல கடுமையான சவால்களுக்கு முகம் கொடுக்கும் தருணத்தில் வனவாசி தேரர்களின் இந்த மிகவும் இலகுவான உணர்வுபூர்வமான வாழ்க்கை முறைமை எமக்கு பல முன்னுதாரணங்களை வழங்குகின்றது. தமக்காக மாத்திரமன்றி மற்றவர்களுக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதன் பெருமதி, எதிர்கால தலைமுறைக்கான வளங்களை பாதுகாப்பது எமது பொறுப்பு என்ற அந்த முன்மாதிரி இவ்வாறான வாழ்க்கை முறைமை ஊடாக எமக்கு கிடைக்கிறது. நாம் ஒரு நாடாக முன்னோக்கி செல்வது மக்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்திக் கொண்டேயாகும். போக்குவரத்து சேவையை நவீனமயப்படுத்தி மெட்ரோ சேவையை அறிமுகப்படுத்தியதில் இருந்து சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட சகல துறைகளையும் நவீனமயப்படுத்தி இந்த மாற்றத்தை அனுபவித்து வருகின்றோம். ஒரு நாட்டை புதிதாக மாற்றும் வேலையை அரசாங்கத்தினால் மாத்திரம் செய்ய முடியாது. நாம் தற்போது கட்டியெழுப்புகின்ற புதிய வசதிகள், புதிய கட்டமைப்புகள் மற்றும் புதிய சந்தர்ப்பங்களை பாதுகாத்து அதனை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதும், அதனை இன்னும் மேம்படுத்தி எதிர்கால தலைமுறையிடம் ஒப்படைக்கவும் எம் அனைவரதும் கடமையாகும். நாம் வளமான நாட்டை கட்டியெழுப்புவது மாத்திரமல்ல, மிகச்சிறந்த, மிகவும் பொறுப்புணர்வு மிக்க சமூகத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த பயணத்தில் அரசாங்கம் என்ற வகையில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு மகா சங்கத்தினர் என்ற வகையில் உங்களது ஆன்மீக வழிகாட்டல்கள் சமூகத்துக்குள் சிறந்த பெருமதியை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும். இது மிகப்பெரிய சக்தியாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டார். அங்குலானைக்கு அருகில் கடற்பகுதியில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான வேக தாக்குதல் படகு விபத்துக்குள்ளானதன் பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன. விபத்து குறித்து ஆராய நிபுணத்துவ குழுவொன்று அமைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கிறது. இலங்கை கடற்படைக்கு சொந்தமான வேக தாக்குதல் படகு நேற்றைய தினம் அங்குலான கடற்பகுதியில் விபத்துக்குள்ளானது. ரோந்து நடவடிக்கையின் பின்னர் திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அதில் 12 அதிகாரிகள் பயணித்துக் கொண்டிருந்தனர். கடற்படை விடுத்த அறிவுறுத்தலுக்கு அமைய மீட்புப் பணிகளில் இலங்கை விமானப்படை இணைந்தது. இதற்கென MI-17 ஹெலிகாப்டர், Bell 412 ஹெலிகாப்டர் என்பன பயன்படுத்தப்பட்டன. மீட்புப் பணிகளுக்கு அங்குலான போலீசாரும் பிரதேசவாசிகளும் மீனவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினர். இதற்கமைய 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடற்படை தெரிவிக்கிறது. விபத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை விபத்துக்குள்ளான படகை மீட்டெடுக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவுள்ளது. தற்போது காணப்படும் கடல் கொந்தளிப்பினால் அதற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த படகு விபத்து தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க நிபுணத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மனிதாபிமான போராட்டத்துக்கு புதிய மாற்றத்துக்கு இடையூறு ஏற்படுத்துபவர்கள், அவற்றை அவமானப்படுத்துபவர்கள் பலவீனமானவர்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெலிபின் சில்வா தெரிவித்தார். அரசியல்வாதிகள் என்பவர்கள் அதிக சிறப்புரிமைகளை பெற்றுக் கொண்டு வாழும் புதுவகையான விலங்கு பிரிவுகள் அல்ல என்பதை தற்போதைய அரசாங்கம் செயற்பாட்டினூடாக உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நூற்றாண்டுகால புரட்சியின் ஒலி ஃபிடெல் என்னும் துணைப்பொருளில் கியூபாவின் புரட்சி நாயகன் ஃபிடெல் கேஸ்ட்ரோவின் 100வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இளைஞமன்ற கல்லூரியில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. சோசியலிச இளைஞர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதற்கிணைவாக புகைப்படம் மற்றும் சித்திர கண்காட்சியும் இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெலிவின் சில்வா, பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர, கியூப தூதுவர் திருமதி ஃபெட்ரிசியா ஃபோகோ குவேரா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெல்வின் சில்வா உரையாற்றுகையில், உலகின் பிரதான ஆயுதம் கருத்துக்கள் என்பது தற்போது அனைவருக்கும் தெரியும் என்றும், சிறந்த சமூகத்துக்காக சிறந்த கருத்துக்களோடு மோத வேண்டுமென ஃபிடெல் கேஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார் எனவும், நாம் அரசாங்கம் ஒன்றை அமைத்துள்ளோம் எனவும், மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும், சமூகத்தை மாற்ற வேண்டியுள்ளதாகவும், அவ்வாறு மாற்ற முயலும் போது பழைய சமூக சக்திகள் அந்த மாற்றத்துக்கு தடையை ஏற்படுத்துவார்கள் எனவும், அந்த தடைகளை புரிந்து கொண்டு அதற்கு முகம் கொடுத்து கருத்துக்களோடு மோதிக்கொண்டு பயணிப்பது எமக்கு இருக்கும் ஒரே பதில் எனவும், அதற்கு தைரியம் இருக்க வேண்டும் எனவும், நாம் சமூகத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த சென்றாலும் அதில் நன்மை கிடைக்காத சில குழுவும் இருப்பார்கள் எனவும், அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் எனவும், உதாரணமாக எமது நாட்டில் பொது போக்குவரத்து சேவை பூச்சியத்திலிருந்து விழுந்திருந்தது. எனவே அரசாங்கத்தின் பொறுப்பு பொது போக்குவரத்து தொடர்பில் மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்த வேண்டும் எனவும், பொது போக்குவரத்து மக்களுக்கு இலகுவானதாக இருக்க வேண்டும் எனவும், அதன் அடிப்படையிலேயே மெட்ரோ பஸ்கள் கொண்டுவரப்பட்டு இயக்கப்படுவதாகவும், அதனால் நன்மை கிடைக்காத சிலர் இருப்பதாகவும், அவர்கள் பஸ் மாபியாக்காரர்களாக இருப்பதாகவும், அவர்கள் இதற்கு தற்போது எதிர்ப்பை வெளியிடுவதாகவும், இது ஐரோப்பிய நாடுகளுக்கு சரிவரும் எமது நாட்டுக்கு சரிவராது என ஒருவர் கூறியுள்ளதாகவும், அவரின் கூற்றுப்படி நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் லோரியில் செல்ல வேண்டும் எனவும், இதுதான் ஒரு சமூகத்தை மாற்ற முயற்சிக்கும் போது வரும் பிரச்சினைகளாகும் எனவும், போக்குவரத்து சேவையை ஏகாதிபத்தியத்தை வைத்துக் கொண்டு பொதுமக்களை கொண்டு சாப்பிடும் சில குழுக்கள் இருப்பதாகவும், அவர்கள் மாற்றத்துக்கு விரும்ப மாட்டார்கள், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் எனவும், எனவே நாம் கருத்துக்களூடாக அதனை மாற்றி முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும், எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சினை உள்ளதாகவும், நாம் போதைப் பொருளை நிறுத்த முற்படும் போது போதைப் பொருளின் ஊடாக வாழ்பவர்கள் எதிர்ப்பை வெளியிடுவதாகவும், பாதாள உலக குழுவை ஒழிக்கச் செல்லும் போது அதன் ஊடாக வாழ்கின்றவர்கள் எதிர்ப்பை வெளியிடுவதாகவும், நாம் அரசு சேவையை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கையில் ஒழுக்கமின்றி அதில் இருந்தவர்கள் இந்த ஒழுங்குபடுத்தும் செயற்பாட்டுக்கு விரும்ப மாட்டார்கள். நாம் ஊழல் மோசடியை நிறுத்த முற்படும் போது ஒரு சிறு குழு ஊழல் மோசடியூடாகவே வாழ்ந்ததனால் அவர்கள் இதற்கு எதிர்ப்பை வெளியிடுவார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நல்ல விடயங்களை செய்யும் போது எமக்கு தடைகள் வருவதாகவும், அந்த எதிர்ப்புகளை புரிந்து கொண்டு நல்ல விடயத்துக்காக தைரியமாக முகம் கொடுப்பதே எமது பொறுப்பாக இருப்பதாகவும், தோழர் அனுர கூறியது போன்று சில விடயங்களை செய்ய துணையும் போது ஆபத்துக்களை எதிர்நோக்க வேண்டி வரும், நல்ல விடயங்களுக்காக ஆபத்துக்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தால் அதனையும் எதிர்கொண்டு நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் எனவும், அது யதார்த்தமானவுடன் யாரும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் டெல்வின் சில்வா தெரிவித்தார். வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் மனித உடலில் உணரக்கூடிய வெப்பநிலை அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. இந்த பகுதிகளில் சிறிய குளங்கள் அனைத்தும் வற்றிப்போயுள்ளதோடு மக்கள் வறட்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொடராகலை மாவட்டங்களில் தொடர்ந்து வறட்சியான வானிலை நிலவுகிறது. இப்பகுதிகளில் வெப்ப குறிகாட்டி மனித உடலினால் உணரக்கூடிய அபாய மட்டத்தில் காணப்படுகின்றது. இது மனித உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் போதிய அளவு நீரை அருந்துதல், வயது முதிர்ந்தோர் மற்றும் நோயாளர்கள் குறித்து கவனமாக இருத்தல், சிறுவர்களை வாகனங்களுக்குள் தனியாக விட்டுச் செல்லாது இருத்தல், மென்மையான வெண்ணிற அல்லது வெண்ணிற ஆடைகளை அணிவது குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறைந்த வறட்சியான வானிலை காரணமாக அனுராதபுரம், நல்லமுத்தாப பகுதியில் பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சிறிய குளங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைவடைந்து வருவதனால் மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதேவேளை மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. காங்கேசன் துறையில் இருந்து மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் கரையை அண்மித்த கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும். இதனால் மீனவர்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர். 240 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் மன்னார்வளை ஆதார வைத்தியசாலையின் ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் சுவத்தா மத்திய நிலையம், வைத்திய நிபுணர்கள் உத்தியோகபூர்வ குடியிருப்பு தொகுதி ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு உவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர தலைமையில் இடம்பெற்றது. வைத்திய நிபுணர்கள் குடியிருப்பு தொகுதிக்கு 103 மில்லியன் ரூபாவும் மன்னார்வளை ஆதார வைத்தியசாலை நிர்மாண பணிகளுக்கு 136 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இங்கு ஆயுர்வேத சிகிச்சை மத்திய நிலையம் ஆரம்பிக்கப்படுவதன் ஊடாக சுற்றுலா பயணிகளிடம் உள்ளூர் ஆயுர்வேத சிகிச்சையை ஊக்குவிக்க முடியும். இதேவேளை உவா பரணகம லுணுவத்த அகத்திய இந்து வித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி கட்டிடம் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவலினால் மக்களின் உரிமைக்கு வழங்கப்பட்டது. அகத்திய இந்து வித்யாலயத்தில் புதிய 2 மாடி கட்டிடத்தை நிர்மாணிக்க 11 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. குறித்த பாடசாலையின் வகுப்பறை தட்டுப்பாடு காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதற்கு தீர்ப்பு வழங்கி குறித்த புதிய கட்டிட தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவலினால் திறந்து வைக்கப்பட்டது. கொட்டக்கலை சுரங்கப்பாதைக்கு அருகில் சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த புகிரதே வீதி புனர் நிர்மாண பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த மலையக புகிரத சேவையை மீண்டும் முழுமையாக வளமைக்கு கொண்டு வரும் புனரமைப்பு பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொட்டக்கலை சுரங்க பாதைக்கு அண்மித்த பகுதியில் சேதமடைந்த புகிரத பாதையின் புனரமைப்பு பணிகள் கடந்த மே மாதம் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் ஜூலை மாதம் முதல் நுவரலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக பணிகளை திட்டமிட்ட வகுத்து முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டது. தற்போது சீரான காலநிலை நிலவி வருவதால் புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் 8 வரை புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்து வீதியை ஒப்படைக்க முடியும் என கொட்டக்கலை புனரமைப்பு பணிகளை மேற்பார்வை செய்யும் புனரமைப்பு அதிகாரி அதுல விஜயசிங்க தெரிவித்தார். தற்போது மலையகத்துக்கான புகையிரத சேவைகள் பதுலை முதல் நானுவயா வரையும், நாவலப்பட்டி முதல் வட்டவட வரையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள அளவு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொட்டக்கலை மற்றும் கிரேட் வெஸ்டர்ன் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக குறித்த பாதைகள் பாரிய அளவு சேதமடைந்துள்ளன. இதேவேளை கிராமி அபிவிருத்தி சமூக வலுவூட்ட பிரதி அமைச்சர் வசந்த பியத்திசவின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அக்கறைப்பற்று பனங்காடு பாசுபதிதார் வித்தியாலயத்தில் அமைக்கப்படவுள்ள சுற்றுமதிலுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. கல்கிசை சுளுத்தாகொட பட்டுகம பகுதியில் இனம் தெரியாத இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். கல்கிஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுளுத்தாகொட பட்டுகம பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனம் தெரியாத இருவர் நேற்றிரவு மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 40 வயதான ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்காக ரிவால்வர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் குழுக்களுக்கிடையிலான தனிப்பட்ட தகராறு குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்தோனேசியாவில் ஃபுளோரஸ் தீவில் ஏற்பட்ட பூகம்பம் குறித்து இலங்கை அரசாங்கத்தின் அனுதாபத்தை தெரிவித்து வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் X11 இந்த இக்கட்டான சூழலில் இலங்கை இந்தோனேசிய அரசாங்கம் மற்றும் மக்களோடு இணைந்து செயற்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் ஃபுளோரஸ் தீவில் ஏற்பட்ட பாரிய பூகம்பம் மற்றும் அதன் பின்னர் ஏற்பட்ட சிறு நில அதிர்வுகள் காரணமாக உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் அழிவுகள் குறித்து கடும் கவலையை வெளியிடுவதாக அமைச்சர் விஜிதகர தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகள் மற்றும் மனிதாபிமான சேவையில் ஈடுபட்டு வரும் சகலரது அர்ப்பணிப்பையும் பாராட்டுவதாக அமைச்சர் தெரிவித்தார். நேற்றைய தினம் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் இதுவரை 51 பேர் உயிரிழந்துள்ளனர். 7.7 ரிக்டர் அளவில் நிகழ்ந்த குறித்த பூகம்பம் மற்றும் சிறிய நில அதிர்வுகளினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 5.9, 5.6, 6.1 ரிக்டர் என அடுத்தடுத்து நில அதிர்வுகள் பதிவாகின. அந்நாட்டு தேசிய புவியியல் ஆய்வு முகவரகம் சுனாமி எச்சரிக்கை விடுத்த பின்னர் அதனை நீக்கிக் கொண்டது. இடிபாடுகளுக்குள் சிக்குண்டுள்ளவர்களை தேடி தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நிலவும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக வரி எல்லை நீக்கப்படும் என அமைச்சர் விஜயதேகர் தெரிவித்தார். ஒவ்வொரு பிரஜைக்கும் வாகனம் ஒன்று பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த வாகன கண்காட்சி மற்றும் ஊர்வலத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். சிறிய ரக வாகனத்தில் இருந்து அதி சொகுசு மோட்டார் வண்டிகள் வரை பல வாகனங்கள் குறித்த ஊர்வலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதோடு அவை போர்ட் சிட்டி வளாகத்தில் இருந்து ஓட்டோ சேச்சு வரை பயணித்தன. சமூகத்துக்குள் பொறுப்புணர்வு மிக்க மோட்டார் வாகன கலாச்சாரம் சுய ஒழுக்க வாகனம் செலுத்துகை நிலையை உருவாக்கும் நோக்கில் வாகன கண்காட்சி மற்றும் ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஐரோப்பாவில் அதிக வெப்பம் காரணமாக ஏற்பட்ட காட்டு தீயினாலும் அமெரிக்க வலயம் மற்றும் ஆசியாவின் சில நாடுகளிலும் கனமழையினாலும் பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்தியாவின் ஹிமாச்சல் பகுதி நிலவும் சீரற்ற வானிலையினால் கடந்த 47 நாட்களில் 183 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜூன் மாதம் 30 தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி வரை சீரற்ற வானிலையினால் இந்தியாவில் 972 கோடி ரூபாவுக்கும் அதிக சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு வருமான வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 183 மரணங்களில் 79 மரணங்கள் இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் மழையை அண்மித்த சம்பவங்களால் ஏற்பட்டவை எனவும் ஏனைய 104 மரணங்கள் சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட வீதி விபத்துக்களினால் நிகழ்ந்தவை எனவும் அந்நாட்டு அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. மேலும் 291 பேர் காயமடைந்துள்ளதோடு 31 பேர் காணாமல் போயுள்ளனர். ஐரோப்பா வலயத்தில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக தொடர்ந்தும் காட்டுத்தீ பரவி வருகிறது. ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா, குரோஷியா, கிரேக்கோ மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த நாடுகளின் குடியிருப்புகள் மற்றும் வனப்பகுதிகள் காட்டுத்தீயினால் சேதமடைந்துள்ளன. ஐரோப்பாவில் 1.2 மில்லியன் ஏக்கருக்கும் அதிக வனப்பகுதி காட்டுத்தீயினால் அழிவடைந்துள்ளன. இதேவேளை பிரித்தானியாவில் இவ்வருடத்தில் பதிவான அதிக வெப்பநிலை கடந்த வியாழக்கிழமை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பெல்ஜியத்தில் வனப்பகுதியில் பாரிய தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் நிலவும் சீராட்ட வானிலை காரணமாக 5 உயிரிழந்துள்ளனர். கடந்த வாரம் முழுவதும் இந்தியானா மாநிலத்தில் பெய்த கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீடுகள், வாகனங்கள், பயிர் நிலங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்குண்டுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. அனர்த்த நிலைமை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அவசரகால நிலைமையும் பிரகடனப்படுத்தப்பட்டது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல மகா சங்கத்தினரின் வழிகாட்டல் அவசியம், பிரதமர் தெரிவிப்பு. அங்குலானை கடலில் இடம்பெற்ற கடற்படை விபத்து குறித்து ஆராய விசேட குழு. 240 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையின் ஆயுர்வேத மத்திய நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. கல்கிஸ் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, கொலையாளிகளை தேடி விசாரணை. ஐரோப்பாவில் கடும் வெப்பம், அமெரிக்க வலயத்தில் கனமழை. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: புதிய நம்பிக்கை புன்னகையோடு வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சிட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக 2430 சிட்டளிப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து வி, சுபர் இலக்கம் 25, வெற்றி இலக்கங்கள் 14, 32, 65, 72. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் ஆங்கில எழுத்து வி, சுபர் இலக்கம் 25, வெற்றி இலக்கங்கள் 14, 32, 65, 72. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது, 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,54,1,800 ரூபாய். அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,400 ரூபாய். சிடலிப்புக்காக அடுத்து மஞ்சளர கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 3,254 சிட்டெழுப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 18, 20, 67, 73. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 18, 20, 67, 73. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 62,60,120 ரூபாய். சுப பரிசு பொதியாக ரூபாய் 678 லட்சம். சீட்டிலிப்புக்காக அடுத்து செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 5,415 சீட்டிலிப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 18, 21, 64, 65. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 18, 21, 64, 65. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 93,43,760 ரூபாய். சுப பரிசு பதியாக ரூபாய் 542 லட்சம். அடுத்த சிடலுக்காக இளம் சிவப்பு சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 1,084 சீட்டெழுப்பு வாரமான சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 15, 26, 39. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 15, 26, 39. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,12,680 ரூபாய். அடுத்த சிட்டலிப்புக்காக கவிழநிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 462 சிட்டலிப்பு வாரமான ஜெய சம்பத், வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்களாக 7, 6, 0, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 7, 6, 0, 1. 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 29 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 65,53,720 ரூபாய். அடுத்து சிட்டலிப்புக்காக நீல நிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 3,080 சிட்டலிப்பு வாரமான அத கோடிபதி, வெற்றி இலக்கங்களாக ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 11, 34, 58. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 11, 34, 58. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 73,22,760 ரூபாய். சுப பரிசு பொதியாக ரூபாய் 669 லட்சம். சிட்டிலிப்புக்காக அடுத்து இளம் பச்சை நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 4,966 சிட்டிலிப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டம், வெற்றி இலக்கங்களாக ராசி மீனம், வெற்றி இலக்கங்கள் 3, 7, 23, 36. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி மீனம், வெற்றி இலக்கங்கள் 3, 7, 23, 36. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,76,78,520 ரூபாய். அடுத்த சுப பரிசு பதியாக ரூபாய் 70 லட்சம். சீட்டிலிப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 988 சீட்டிலிப்பு வாரமான சுப்பிரி தன சம்பத், வெற்றி இலக்கங்களாக ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 3, 8, 7, 6, 0, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்கள் 3, 8, 7, 6, 0, 1. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,92,000. சுப பரிசு பதியாக ரூபாய் 268 லட்சம். அடுத்த சிட்டிலுக்காக கபிலநிற சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சிட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மனுநீதி திரைப்படத்துக்காக பாடல்கள் ஒளித்துவைகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் ஞாயிற்றுக்கிழமை பொழுதை அப்படியே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது? லோஷா. எங்கிருந்து பேசுறீங்க லோஷா? சொலிபுரம். லோஷா நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா ஆஹா ஓஹோன் இருக்கிறேன் நான். போறீங்க பாடலுக்காக
1: வசந்த
0: மகிழ்ச்சி? நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மனிஷா கொய்ராலா. ஸ்டார் பாடலை தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். லங்கா ஆஃப் மீடியா கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம் அவன் உள்ளம் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9 கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது.

0: நிகழ்ச்சியின் நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு மலையின் மீது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னிப்பாக அவதானமாக அங்கு கூடியிருந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவும் அருமையா இருக்கு. ஆமா, அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயன் தரக்கூடிய வார்த்தைகள்.
0: அவர் இன்னும் நிறைய சொல்லணும்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன்.
1: வேற யாருமே இதுக்கு முன்னாடி இப்படியான போதனைகளை சொல்லி நான் கேட்டதே இல்லை. இது எல்லாமே வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய பொன்மொழிகள்.
0: இயேசு தொடர்ந்தும் தன்னுடைய வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றையும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்க

0: அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வேகலே. ஆமென். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
1: இயேசு சொன்ன காரியங்களை கேட்கும் போது என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய காரியங்களை மாத்திக்க போறேன்.
0: ஆமா, எனக்கு இதுவரைக்கும் எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியாம இருந்து, ஆனா ஜெபிக்க வேண்டிய விதத்தை ரொம்பவும் அழகா எனக்கு சொல்லி தந்துட்டாரு.
1: ஆமா, நான் கூட இதுவரைக்கும் என்னுடைய தான தர்மங்களை மனுஷர் பார்க்கணும்னு செஞ்சிட்டு இருந்தேன். இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். நாங்க செய்யற நல்ல காரியங்கள் பிதாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்.
0: எனக்கு இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை ரொம்பவும் யோசிக்க வச்சது. குறிப்பா நான் என்னுடைய சகோதரனை மன்னிக்காம இருந்தேன். ஆனா இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டதுக்கு பிறகு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கே என் சகோதரன்

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதியது யார் என்பதை. இதற்கான சரியான பதில் சாலமோன். சரியான பதில் அனுப்பி வைத்த நேர்கள் ராபர்ட் ரமேந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, டி அசில் எரிக், டி டினோஷகன், டி ரோஹித் ராஜ், டி தமிழினி ஆகியோர் மஸ்கலியா, சசி சுபா, மர்சி, யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷானி ஆகியோர் தமோதர அல்ல, டி கத்ரினா மோகா எஸ்டேட் மஸ்கலியா, ரிமேஷா அபிநாதா வட்டவுடை, அபி திவ்யா, சிமியோன், இந்திரா, துரைராஜா, ரிஷா நாகர் கடவுளை, டெஸ்மன் நீர்கொழும்பு, பி ஆர் ரோனா நெட்னி நாவலப்பிட்டிய, வை பவித்ரா மட்டக்களப்பு, திருமதி கிரேஷ் பாலகிருஷ்ணன் பண்டாரவளை, டி செல்வமலர் சின்ன ஊரணி மட்டக்களப்பிலிருந்து சரியான பதில், எம்பி மூர்த்தி கினிகத்தேன, ஆர் கே குமாரி கோப்பவழி, திருமதி ஆர் தியாகராஜா டிக்கோயாலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டு.

0727 2 2 4 5 6 6 1. மற்றும் முகவரி நம்பிக்கை நேரம் லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2 2 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-314. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0727-2 2 4 5 6 6 1. பேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை கொண்டாட்டம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 0111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உமாச்சந்திரன்.
0: நல்லா இருக்கீங்களா
1: உமாச்சந்திரன்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் உங்களை போலவே உமாச்சந்திரன். நன்றி நன்றி. அளவு துறை என்ன சொல்லுது? நல்லா இருக்குதா?
1: நல்லா இருக்கிறோம்.
0: கவனா பாத்துக்கிறோம். சரியா? சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி போனது? நல்லா போனுச்சா? ஓகே. நாளைக்கு வேலையா?
1: வணக்கம்.
0: பேச முடியாதபடியால சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி உங்களோட பேசல. எனக்கும் சந்தோஷம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: நன்றி
0: நன்றி.

புதிய நம்பிக்கை, புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணிக்கு

0: மாலை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது இங்கே. 8:21 அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: குணபாலன்.
0: குணபாலன் எப்படி இருக்கீங்க குணபாலன்? பாதுகாப்பு கடமையில இருக்கீங்க. என்ன என்ன என்ன என்னத்துக்காக பாதுகாப்புல இருக்கீங்க? அது யானை வருமம் எந்த என்ன மாதிரி? அலுவலகம் இல்லையா? சரி சரி, இரவு முழுக்க முடிச்சிருக்கணும் அப்படியா? விடிய விடிய கண் முழிச்சு இப்ப வசந்தத்தோடு எழுந்து கூட நீங்க காவல் இருப்பீங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு
1: எனக்கு என்னுடைய நண்பர்கள் கமலாந்தன், கமலாந்தனின் மனைவி தயாமலர்,
0: ஓகே,
1: இடுவாலையில் ஜோயஸ்வர்
0: அண்ணன்,
1: கல்யங்காட்டு தர்மோல சிங்கம்,
0: ஓகே,
1: கொக்குவில் சண்முகநாதன் ஐயா,
0: ஓகே,
1: கடமையாற்றம் மனோர் அண்ணா அவர்களை முனைத்து, போண்டாவில் கவிதா அவர்களை முனைத்து பாட்டு, நல்லது பாட்டா தாங்க,
0: நல்ல பாட்டு தாருங்க. சரியா?
1: நீங்க
0: அப்படியே எழுப்பி டான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு தாருங்க. நிகழ்ச்சியோடு எங்களுக்காகவும் பாடல் தாங்கள் ஆறுமுகம் ஞானகுரு வந்திருக்கார். நிகழ்ச்சியை ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்காகவும் வருகிறது. அடுத்த பாடல்

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற இப்போது எங்களுடைய அழைப்பிலோடு சொந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சன்னா, நீர்வகம்ல இருந்து, டீ ஷாப்ல இருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க நிசாம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். டீ ஷாப்ல இருக்கீங்க, நீங்க டீ குடிச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: மாதிரி ஸ்பெஷல் வெரைட்டி வெரைட்டிஸா நீங்க டீ போடுங்க? நீங்க டீ போடுறது என்ன ஸ்பெஷல் போடுங்க நீங்க?
1: நாங்க வந்து மசாலா டீ குடிப்போம், ஆரஞ்சு பெக்கோ ஊத்தி குடிப்போம்.
0: அதே
1: இருக்குதா?
0: என்ன கோழி வச்சிருக்காங்க?
1: சொன்ன
0: கதைக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பாடல் போடணும்னு ஞாபகம் வருது. கேப்போமா? கேப்போமா? நன்றி.
1: நன்றி.
0: தும் தும் தும் சக்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் இருந்து நீர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: நான் அருணாநகர் பர்தா பேசுறேன்.
0: பர்தா, எப்படி இருக்கீங்க? பர்தா
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா சூப்பர், சந்தோஷமா இருக்கோம். அப்புறம் என்ன மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா கழிஞ்சத நாள்?
1: கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்.
0: அட்டி, அப்ப ஸ்வீட்ல சாப்பாடு இன்னைக்கு
1: போளுக்கலாம்.
0: நல்லா சாப்பிட்டீங்களா? நன்றி. சொல்லுங்க, அவன் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: கம்மன் தோட்ட ஜமீனா, மரசுக், அன்றாபுரம் ஃபாரூக், அருள்மொழிக்காகவும், சிபானிக்காகவும், நந்தகுமாருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கணும். சுதா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விசாவளில இருந்து. அதே போல எட்டியதோட்டி பணாவத்தை இலக்கம் ஒன்றுல ரவி கேரேஜ்ல ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அங்க சாந்தா, சிடிபி, ரவி எல்லாம் ரொனல் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல கராகோட கணேஷும் இருக்காராம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு. சரி, எல்லோருக்காக அடுத்த பாடல் வந்துகிறது. ஒலிக்கு வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சி நன்றி சொந்தங்களே.

நீர்கள் தொடர்ந்து வசந்த கலாட்டா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இரவு 9 மணி.

தூக்குத்தொருணா அடாவடி, தூக்குத்தொருணா அளப்பற, தூக்குத்தொருணா தடாலடி, தூக்குத்தொருணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்ந்து கட்டு வேட்டி வேட்டி கட்டு வேட்டி வேட்டி.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8. Yo, one that you want to listen to.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தாண்டா.

ஆமா அழுக்காரு போ, கருப்பா தனியா.

Stop.

வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

மீன் பிடிக்கும் அன்பனுக்கு மலைதானே வசந்தம்

பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரம் மாத்தி பாப்போம் தானே மூடி போட்டு வாழ்த்த பாட்டி அவங்க வீட்டுல பாட்டி வாழ்த்த பாட்டி நம்ம வீட்டுல பாட்டி இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போவலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆட

ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பாத்துதான்.

0: வசந்தம் FM 102.6 102.8.
1: Yo, one that you wanna listen to.

0: சபதம் 102.6 நமது சொந்தம் வசந்தம் FM
1: வசந்தம் FM
2: Yo, one that you wanna listen to.

நட்சத்திர மங்களி காதலி சிங்கேலா நட்சத்திர மங்களி காதலி சிங்கேலா விதவிதமா செல்ல கட்டி மழ மழமா முள்ளி வச்சு சக்கத்துல ஜன்னல் வச்சு பேசத்துல மின்னல் வச்சு ஒரு

0: 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: This is வசந்த கலாட்டா.

முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின்

0: நீங்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

நேர்களுக்கும் சாமர்ஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு ஒரு புதிய வாரம் அதோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இனிமையான அதிகாலை வேலையில உங்க அனைவரையுமே ரொம்ப சந்தோஷமா சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் கூட. நான் உங்கள் அஜய் சிவானி. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நாங்க தோற்று போறதுக்காக வரல, நாம விட்ட இடத்துல இருந்து இன்னும் புது வேகத்தோடு ஜெயிக்கிறதுக்காக வந்த ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த வாரத்துல நாம நினைச்ச சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம், சில முயற்சிகள் கை கொடுக்காம கூட போயிருக்கலாம். ஆனா அந்த பழைய சுமை எதுவுமே இன்னைக்கு உங்க கூட வரக்கூடாது. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற ஒரு சுத்தமான பேஜ் கூட சொல்லலாம். வாழ்க்கைன்றது ஒரு புத்தகம் மாதிரி தானே, அந்த மாதிரி வாழ்க்கை புத்தகத்துல கூட ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த வாரத்தை நீங்க எப்படி தொடங்க போறீங்க, எப்படி வழிநடத்த போறீங்கிறது உங்களோட சிந்தனையிலையும் நீங்க நடந்து கொள்ற அந்த முறையிலும் தான் இருக்க போகுது. எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இது என்னால முடியும், இந்த வாரத்தை நான் நினைச்சதை விட சிறப்பா மாத்துவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்க உழைப்பும் நேர்மறை எண்ணமும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை வழங்கும். சரி, இந்த இனிமையான திங்கட்கிழமை அதிகாலை வேளையில இனிமையான பாடல்களோடும் நீங்கள் கூறும் உங்கள் அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களோடும் நகரப்போகிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7575-0001 அதே போல 0112-7575-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்ட பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 12 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சியில் இருவர் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் மம்பை ஜெயசிறி மற்றும் முன்னே கிருஷ்ணன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல் வருகிறது. பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருப்போம்.

நிகழ்ச்சியில் நீரம் மறைகளாக இந்த மணிக்கு பத்தொன்பது நிர்வாகம் இந்த விலையை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் உறவுகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். அன்பு மெனிஃபேஸும் நிறைய மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமாறன் கண்ணியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி இதே போல குமாரி டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூட அனைத்து உறவுகளுக்கும் சிவா ஜுவல்ஸ்ல கூட அனைத்து உறவுகளுக்கும் படர்பின் கேட்டுக்கிறாங்க. மகாதேவன் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா ஆகியோர் இந்நிகழ்ச்சியோடு கூட பாடல் கேட்டுக்கிறாங்க. அன்பின காலை பொழுது வணக்கங்களோடு வத்தலிருந்து ஐயர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சீம் குமார் பாதகி சின்னத்தம்பி வெளிமட செல்வராம் கிருஷ்ண பக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கூட பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுமுதை வகத்தோட்டம் சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கரையல்ல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகை சின்னத்தம்பி, பனாவத்து சரோஜினி ஆகிய நிகழ்ச்சியோடு இருந்து கூட பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் கேம்பில் இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. காலை பொழுதின் வணக்கங்களோடு கோயம்புத்தூர் இருந்து பானு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று என்னுடைய அன்பு நண்பனின் மனைவி உஷா அவர்களுக்கு அகவை தினமாம். அவரை வாழ்த்துவதாக கிணவர் ரவி, மகன் ஹரி மற்றும் லதா ராஜா அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக பாலசர் இருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்தமேபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மட்டக்களப்பு கோக்கவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அக்கரைப்பற்று போட்டிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பனை காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு இந்த கலந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதமான காலை நேர வணக்கம் சிவானி மணந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கும் நம்முடைய சொந்தங்கள் யாவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுதின் வணக்கங்களோடு ராஜா செயின்ட் ஜேம்ஸ் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. காலை நேர வணக்கம் அஜய் சிவானி விடியல் நிகழ்ச்சியுடன் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தொகுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோருக்காக பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. ஹாயக்கா அன்பான இனிய காலை நேர வணக்கம் நடந்திருக்கும் இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன். சரண்யா, மிஸ்மிதா, ஷிபா, யோகராணி, ரமேஷ் விஜயா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டு தர்ணியிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுதில் வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன்சிக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுதில் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு ஆரையம்பதிலிருந்து எதிர்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஸி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்ற உறவுகளை நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பின் விளையாவும் அதே போன்ற மூவனூர் விளையாவும் இணைந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு வீடியோ நிகழ்ச்சியும் கூட பேசிட்டு உங்கள் சிவானி நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வகை கேட்டு மட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கத்து வண்ணமாக இருக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 34 நிமிடமாக மீண்டும் ஒளிபாத்தீங்கன்னா யோகம தோட்டம் கிஷான் சஜிந்த குமார்த்தனுடைய 9வது அகவை தினத்தை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா விஜயகுமார், அம்மா கல்யாணி, அக்கா ஏஷானி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசனமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மாத்திரை சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பிள்ளை சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாதிரி ரெக்னோ ஹோட்டலிருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அனில் கும்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அரப்பனகந்து ஃபரீதா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகளும் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அன்பு கிணவர் அப்துல் ஜமால் மற்றும் கந்தாய் கே வைதின் சபிகா சத்தார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. எட்டியந்தோட்டையில இருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பிள்ளை சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தனில் ராசையா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி மகள் சுமதி மற்றும் தேனுதசன் வசந்தி ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை எழையந்தொடர்ந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க.